இருள் மெல்ல விலகி நம்பிக்கையை தன் கரங்களில் ஏந்திய இன்ப விடியல் காலை 5:54. இந்த புதிய நாளில் உங்கள் ஒவ்வொரு கனவும் நனவாகட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய காற்றலையின் பிரயாணத்தில் இணைகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. இனிய காலை வணக்கம் அன்பான நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 24 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 31 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 15 புத்துணர்வான புதன்கிழமை. குமரி பண்பலை நூற்றொன்றின் இன்றைய நிகழ்ச்சிகளில் உங்களுடன் நானும் கலைமகள் பாலசுப்ரமணி. வந்தே மாதரம்.

11:45 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 10 பகுதி, காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய்

விண்ணரங்கில் கருமுகிலாம் திரை நீக்கி விதவிதமாய் வானம்பாடிகள் பண்ணிசைக்கும் அழகான காலை 6:01. மீண்டும் இணைந்துள்ளோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலில் திரை இசை பொது அறிவு வினாவிடை தேதியும் செய்தியும். வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விவரம். குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். 8:02 காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். காலை 8:30 தூய தமிழும் மறைமலை அடிகளும் மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் ஐ இமல்டா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 9:02 3-in-1. 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 11:02 எக்ஸூட் தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க. வடலி விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் மௌனம் தேவைப்படும் இடங்கள் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு.

0: மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம். நேரலை 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுகிறது வெள்ளித்திரையில். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுத சுரபி பி எம் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல். முன்னோடிகளில் சில நுட்பங்கள். குடற்புழு நீக்கம் செய்வதன் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவ நேரலை. 8:30 திரைக்களஞ்சியம் திட்டுவிளை ஷாபி என்ற நேயர் தொகுத்தனுப்பிய திரை இசைப்பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 பன்னிசை திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை. 10:05 நிலாமற்றம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. India-UK Comprehensive Economic and Trade Agreement, CETA, has come into force. Simultaneously, the Agreement on Social Security, also referred to as the Double Contribution Convention, DCC, also comes into effect today, reinforcing the mobility and competitiveness of Indian professionals in the United Kingdom. The landmark deal grants Indian exports zero duty access to 99% of tariff lines in the UK market. Briefing media in New Delhi, Commerce Secretary Rajesh Agarwal described the CETA as a defining milestone in India's trade journey.
2: This is one of first FTA of its kind, which establishes a future-oriented economic architecture between the two major economies of the world. This is also one of the most ambitious and aspirational FTAs of India, which we are operationalizing till date. Because of its wide sectoral coverage and deep reduction in both tariff and non-tariff barriers, while it also safeguards the India's sensitive sectors and areas like dairy, cereals, pulses, vegetables, gold and jewelry, smartphones, critical polymers, etc.
1: More from our correspondent.
3: This agreement has been designed as a people-centric agreement that delivers benefits across society. The simultaneous enforcement of the CETA and the DCC will open up significant new opportunities for India's export. Indian exporters will benefit from the complete elimination of UK tariff across several key sectors. Tariffs of up to 70% on processed food products, over 21% on marine products, around 18% on engineering goods and auto components, up to 16% on leather and footwear products, around 12% on textiles and clothing will be reduced to zero. This will significantly enhance the competitiveness of Indian exporters in the UK market, generate new opportunity for farmers, fishermen, MSMEs and manufacturers, and strengthen India's integration into global value chains. With Rohan Aman Yadav, Akashvani News, Delhi.
1: Union Minister of Coal and Mine G. Kishan Reddy will launch the 8th tranche of auction of critical and strategic mineral blocks in New Delhi today. Minister of Mines has said that it comprises 20 critical and strategic mineral blocks spread across 9 states, including 13 newly identified blocks and 7 blocks being offered under the second attempt. The mineral portfolio includes molybdenum, graphite, glauconite, rare earth elements, titanium, tungsten, potash, lithium, cesium, and rubidium. These

விண்ணரங்கில் கருமுகிலாம் திரை நீக்கி விதவிதமாய் வானம்பாடிகள் பன்னிசைக்கும் அழகான காலை 6:11.

பூத்து புலர்ந்த புதிய மகிழ்ச்சியான காலை பொழுது நம் மனங்களில் புத்துணர்வை ஏற்படுத்தும் ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலையில் இணைந்துள்ளோம். திருக்குறளின் ஞானத்தை அறிந்து கொள்ள தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்றார் தேசப்பிதா மகாத்மா காந்தி. காலம் மாறினாலும் மனித வாழ்க்கையின் அடிப்படை மதிப்புகள் மாறாது என்பதை உணர்த்தும் அழியா பொக்கிஷமே திருக்குறள். குறள் பற்றிய பெருமையுடன் குமரி பண்பலை 101 குறளின் பொருளன்று காற்றலையில் குறளமுதமாய்

0: முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: நேரம் காலை 6:14. இயற்கை நமக்கு சொல்லும் பாடம் மிக எளிமையானது. மலர்கள் மனத்தை மறைப்பதில்லை, நதிகள் ஓடுவதை நிறுத்துவதில்லை, ஞாயிறோன் கதிர்வீச்சை தவிர்ப்பதில்லை. நாமும் நம் நல்ல எண்ணங்களையும் புன்னகையையும் பகிர்ந்திடுவோம் நாளும். இணைவோம் என்றும் தொடர்ந்து ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. இது இடைவிடாது உங்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் அன்பு வானொலி.

0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீரைதலின்று.
0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறளமுதம் கேட்டோம் குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன்

நேரம் இப்போது காலை 6:15. உன் திருப்பாதங்களின் அருகே அமர்ந்துள்ளேன். என் உள்ளத்தை அவமானப்படுத்தும் நான் எனும் கர்வம் மகத்தான நின் காட்சி முன்னே மாய்ந்து போனது. நேரான பாதையில் சீராக சென்று எளிய வாழ்வை பின்பற்ற வழியை மட்டுமே நாடுவேன். புல்லிலை புல்லாங்குழல் உன்மீது மெல்லிசை பொழிந்து மீட்டுவது போல. வங்கம் தந்த கவி ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி வரிகளுடன் இனிதே ஆரம்பிக்கலாம் பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலை நிகழ்ச்சியை. முதலில் பி. சுஷீலா பாடிய பாடல்.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நேரம் காலை 6:26. கள்ளமின்றி விழித்திருக்கும் காலை வானம், மௌனமாய் மலர்ந்து கொண்டிருக்கும் மலர்களின் வரவேற்பில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி மாலையை தொடர்கிறார் மலேசியா வாசுதேவன்.

கேட்ட குரல்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம். குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலையை தொடர்கிறார் கே ஜே யேசுதாஸ்.

பாலை மணலில் வழிதவறி போய்விடாமல் என் நோக்கம் விரியவும் ஆக்கவினை புரியவும் உன் உறுதிப்பிடியில் என்னை வழிநடத்தி செல்வாயே. என் பிதாவே என்று தாகூரின் இதயத்தில் உனக்கோர் இடம் என்ற கீதாஞ்சலி வாசகத்தோடு இனிதே பயணிப்போம். தொடர்ந்து இந்நாளை சிறப்பாக்குவோம். குமரி பண்பலை 101 இதுவரை உங்களுக்கு தந்தது பக்தி மாலை.

0: புதிதாய் காற்று.
1: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
2: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
2: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
2: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: நம்ம மனசுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. ஆனா எனக்கு தான் வாசிக்க டைம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப கண்டிப்பா கேளுங்க, புதன்தோறும் காலை 10:02 உங்கள் குமரி எஃப்எம் 101 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியை. இன்னைக்கும் நிகழ்ச்சி உங்க கூட ஜாயின் பண்ண ரெடியா இருக்கு. சோ ஜாயின் அஸ், ஃபாலோ அஸ் வித் யுவர் குமரி எஃப்எம் 101. நமக்குமரி பண்பலை 101 இன்று காலை 8:02 காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். காலை 8:30 தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார் ஜே இமல்டா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். குமரி பண்பலையுடன் இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் அன்பு வானொலி. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இஎஸ்ஐ பயனாளிகளின் எண்ணிக்கை 7 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும் தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வால் உடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இரு தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டன.

0: தெரிவிக்கப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானை காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21 தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் 1 கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாமநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அனவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ் கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமநாசம் அருகே உள்ள காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கீப்பர் பகுதியில் உலா வரும் இந்த கரடியை வனத்துறையின் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17 தேதி முதல் 20 தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது.

0: 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
2: உங்கள் குமரி பண்பலை 101.

0: உலகோர் பசி போக்கும் உழவர் பெருமக்களுக்கான குமரி பண்பலை நூற்றொன்றின் இனிய நேரம் காலை 6:55 கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி எஃப்எம் 101. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 31 நாள் புதன்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: phone 233-066.
0: மண்ணை நேசித்து மனித குலத்தை வாழ வைக்கும் வேளாண் பெருமக்களுக்கு குமரி பண்பலை நூற்றொன்றின் அன்பு வணக்கம். ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் காப்பீடு புதுப்பிக்க இன்று கடைசி நாள். 2011-12 ரப்பர் போர்டின் குழு ஆயுள் காப்பீடு மற்றும் பணிக்கால இறுதி நலன் திட்டத்தில் சேர்ந்துள்ள ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் தொடர்ந்து காப்பீட்டு பாதுகாப்பை பெறுவதற்காக தங்களது காப்பீட்டு திட்டத்தை இன்றைக்குள் வாரியத்தின் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களில் காப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இயற்கை ஏதினால் 1,00,000 ரூபாய் மற்றும் விபத்தினால் உயிரிழப்பு ஏற்பட்டால் அதிகபட்சம் 5,00,000 ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் ரப்பர் வாரிய தலைமையகத்தில் செயல்படும் தொழிலாளர் நலப்பிரிவிலிருந்து ஏற்கனவே காப்பீட்டுதாரர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன. புதுப்பித்தல் படிவம் கிடைக்காதவர்கள் அருகிலுள்ள ரப்பர் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0481 என்ற இணைப்பு எண்ணுடன் 230-12-31 என்ற தொலைபேசி எண்ணில் நீட்டிப்பு எண் 336 தொடர்பு கொள்ளலாம். ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பு பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் விருப்பத்தின் பெயரில் பயிர்காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுபவர் கடன் பெற விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப் இந்தியா லிமிடெடால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ பொது சேவை மையங்கள் மூலமாகவோ வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பெயரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பு பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31 தேதி. விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்காப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 720

2.43 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும்போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பு நெற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாய் ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்ய வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் காலை 7:00 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 வட்டாரச் செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். பேச்சிப்பாறை நீர்த்தேக்கத்தில் 5 ஆண்டுகளுக்கு மீன்பிடி உரிமம் பெற இணையவழி ஏலத்தில் பங்கேற்கலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். தமிழ்நாடு நாள் விழாவினை முன்னிட்டு இன்று பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நாகர்கோவிலில் கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள். மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை நாகர்கோவில் அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பேச்சிப்பாறை நீர்த்தேக்கத்தில் 5 ஆண்டுகளுக்கு மீன்பிடி உரிமை தொடர்பான இணையவழி ஏல அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏல நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை www.tntrends.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். இந்த இணையவழி ஏலத்தில் பங்கேற்க விரும்புபவர்கள் உரிய தகவல்களை 1949F3 2024 என்ற ஏல அறிவிப்பு எண்ணினை உள்ளீடு செய்து கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் இந்த ஏலத்திற்கான ஒப்பந்த புள்ளியை இம்மாதம் 21 தேதி காலை 9 மணி வரை சமர்ப்பிக்கலாம் எனவும், சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் islandfisheries15@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பியும், குளச்சல் சைமன் காலனியில் அமைந்துள்ள மீனவர் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை நேரில் அணுகி தெளிவு பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் இன்று முற்பகல் 11 மணிக்கு நாகர்கோவில் புனித ஜோசப் கான்வெட் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளன. கட்டுரை போட்டிக்கான தலைப்பு தமிழ்நாடு நாள் கருவானது முதல் உருவானது வரை என்றும், பேச்சுப் போட்டி நான் விரும்பும் தமிழ்நாடு, அன்றைய மெட்ராஸ் மாகாணம், இன்றைய நவீன தமிழ்நாடு, இளைஞர்களின் தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வீரம் செறிந்த தமிழ்நாடு என்னும் தலைப்புகளிலும் நடைபெறுகிறது. போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் தாங்கள் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பரிந்துரை கடிதம் பெற்று பங்கேற்று பரிசுகளை வெல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும்

0: அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
7: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
8: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
7: போன் 233-066.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை 101. இனி நம் பண்பலையில் கேட்கலாம்.
1: அனதி, உங்களுக்கு பின்னால நான் நிக்கிறேன். அடுத்தால யாராவது வந்தேன்னா நீங்க சொல்லணும், அவரு கியூல நின்னுட்டு தான் போனாரு அப்படின்னு. புரியுதா? நான் அந்த விட்ரால் ஸ்லிப் ஒண்ணு எழுதிட்டு வந்துறேன்.
2: அனதி, அவரு உங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போறாரு? இடம் பிடிக்க சொல்லிட்டு போறாரா? எழுதிட்டு வந்து என் பின்னால் நின்ன போதாதா?
1: இது யாரு? என் தம்பிக்கு சத்தமா இருக்கு. நான் கியூல நிக்கிறதுக்கு ஒரு இடத்த போட்டுட்டு வந்தேன், தம்பி என்ன கவனிக்கலையோ?
2: யார் என்னாச்சு சொன்னா உங்கள்ட்ட இடத்த பிடிங்கன்னு? என்னது அண்ணா, நிக்க கூடிய ஆளுதான் யாராவது வந்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு. யாரு பாப்போம்? ஏய், இது எங்க அண்ணம்லயா? இவரு எப்படி செழிப்பானாரு? எதுக்கும் எவ்வளவு எழுதாருன்னு பாத்துட்டு பைய போய் அண்ணன் பேசுவோம். ஏய், 2000 ரூபாய்ல எழுதாரு, நம்ம 200 ரூபாய் எடுக்கிறதுக்கு கியூல நிக்கும்.
1: யாரப்பா பின்னால வந்து தட்டிட்டு நிக்கிறது? ஏய் தம்பி சிவா, என்னப்பா இந்த பக்கமா உன்ன காணுது? வங்கி பக்கம் பணம் எடுக்க வந்தியாப்பா?
2: ஏனே என்னன்னு, நீங்க இந்த வங்கி பக்கமே நீங்க வர்றது கிடையாது. இன்னைக்கு எதுக்குன்னு இந்த பக்கம், அதுவும் 2000 ரூபாய் வரை எடுக்கிறீங்க, எப்படி செழிப்பா நீங்க?
1: தம்பி அதெல்லாம் பெரிய கதப்பா, இப்ப இடம் முடிச்சு போட்டிருக்கேன், உடனே போய் அந்த பணத்தை எடுக்கணும். தம்பி எதுக்கு வந்திருக்க?
2: ஏனே 200 ரூபாவா எடுக்க வந்தோம்னே.
1: தம்பி, இந்த பணம் அண்ணனுக்கு எப்படி வந்ததுங்கிறது உனக்கு தெரியுமா? அண்ணன் 2000 ரூபா எடுக்கிறேன், தம்பி எவ்வளவு எடுக்கிற?
2: 200 ரூபா.
1: கொஞ்சம் தள்ளி நின்னுப்பா.
2: ஏய் மனுஷன பாரு, கித்தல காட்டாரு, பைய தள்ளி விட்டுருவாரு போல இருக்க. என்ன பண்ணலாம்? இவர்கிட்ட எப்படியாவது தகவல தெரிஞ்சுக்கிடணுமே. எப்படியாவது இவரை கூட்டிட்டு போய் சுட சுட டீயும் மிளகா வடையும் வாங்கி கொடுத்தா அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவாரு. ஒருவேளை 2000 ரூபா எடுக்கிறனால டீ கடை கூட அவரு கொடுத்தாலும் கொடுப்பாரு.
1: தம்பி 200 ரூபா எடுத்துட்டியாப்பா, போவோமா?
2: பாரு, 2000 ரூபா எடுத்துக்கிட்டு 200 ரூபா எடுத்துட்டியாப்பான்னு கேக்காரு. டீ கடையில நம்ம தள்ளில வச்சிருவாரோ?
1: தம்பி வாப்பா வாப்பா, சுட சுட டீன்னு வேற சொன்ன, மிளகா வடைன்னு வேற சொன்ன, ஏத்தாலியாப்பா வங்கிக்கு ஏத்தாலியா?
2: ஆமாண்ணே. இனே ஒரு விஷயம் கேக்குறேன், எப்படின்னு இந்த 2000 ரூபா?
1: என்ன தம்பி, நீ ஒரு விவசாயி தானே?
2: ஆமா, அதுல என்னென்ன சந்தேகம்? 4 ஏக்கர்ல விவசாயம் பண்றோம்னே, அதுல 1 ஏக்கர் என்னோட நிலம்னே.
1: பாரு, 1 ஏக்கர் நிலம் வச்சதுக்கு பிறகும் நான் 1/2 ஏக்கரை வச்சிட்டு 4 மாதத்துக்கு ஒருக்க 2000 ரூபா, வருஷத்துக்கு 6000 ரூபா, பிரதம மந்திரியினுடைய கிசான்

0: அம்மா நிதி திட்டத்துல வாங்கிட்டு இருக்கனே.
1: இளே, எங்க ஊர்லயும் நிறைய பேர் வாங்குறாங்கண்ணே, எனக்கு இத கேக்குறதுக்கும் பேங்குக்கு போறதுக்கும் பொறுமை இல்லண்ணே. இளே, இத பத்தி ஒண்ணு சொல்லுங்களா? ஓய் கடக்காரர, அந்த எண்ணெய் சட்டியில சுட சுட பொறிஞ்சிட்டு இருக்க பாருங்க, அதுல மூணு உளுந்தவடைய சட்னியோட எடுத்து வைங்க.
0: ஏ, உளுந்தவடான்னு வேற சொல்லிட்டானே, ஈர்ப்போடிலா சொல்லிருக்கான். இவனுக்கு இந்த திட்டத்தை பத்தி கண்டிப்பா சொல்லணுமே.
1: இளே, அங்க என்னென்ன முழங்கிட்டு இருக்கீங்க? முதல்ல சாப்பிடுங்கண்ணே.
0: என்னப்பா சாப்பாடு? தம்பிக்கு தகவல் சொல்லதை விடவா சாப்பாடு?
1: உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல
0: தம்பி. இந்த PM கிசான் திட்டத்தை பொறுத்த அளவுல நேரடி நிதி உதவி திட்டம் பா.
1: அப்படியே
0: தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய், 4 மாதத்துக்கு ஒருக்க 2,000 ரூபாய் அளிக்கக்கூடிய திட்டம். 23rd தவணை உளுந்த ரூபாயை எடுக்காம இருந்தேன், இன்னைக்குதான் வந்து எடுத்தேன்.
1: ஏனே, அப்புறம் என்னன்னு இந்த திட்டத்துல?
0: தம்பி, சொந்தமா நிலம் இருக்கணும்.

0: ஏனே அப்புறம் என்ன இந்த திட்டத்துல?
1: தம்பி, சொந்தமா நிலம் இருக்கணும், அலைக்கழிப்பு அப்படிங்கறதே இருக்காது. நீ நேரடியா போய் இசேவை மையத்துல எனக்கு இந்த திட்டத்துல பலன் பெறணும் அப்படின்னு ஆதார் கார்டு, உன்னுடைய மொபைல் எண், வங்கி புத்தகத்தினுடைய நகல், இதுவரைக்கும் உங்க வீட்டுல யாரும் வாங்கல இல்ல?
0: ஏ எப்படி வாங்குவா? எல்லா ரெக்கார்டும் எங்க இல்லன்னு இருக்கு.
1: தம்பி, வருமான வரி ஒண்ணும் கிட்ட இல்லையா?
0: என்னவாய் சொல்ற? நானே ஒரு 200 ரூபாய் எடுக்கிறது இங்க காவல் கிடக்கேன், வருமான வரி கட்டுறேன்னு கேக்குறீரா?
1: தம்பி, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி பொறுப்புல ஒண்ணும் இல்லையா?
0: ஏ என்னென்ன கேள்வி கேக்குறீங்க?
1: தம்பி, நாளைக்கு காலையில என் கூட வாப்பா இசேவை மையத்துல போய் நான் சொல்லக்கூடிய ரெக்கார்டு மட்டும் கொண்டு வந்துரு. ஆதார் நகல் வச்சுக்கோ,
0: சரி,
1: வங்கி புத்தகத்தினுடைய நகல் வச்சுக்கோ,
0: சரி,
1: ஒரு புகைப்படம் என்ன கையில வச்சுக்கோ,
0: சரி,
1: உன்னுடைய அலைபேசியை கையில கொண்டு வா.
0: இவ்வளவுதானே போம்.
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
2: இது சூப்பரான மார்னிங். இன்னும் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு குட்டி ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
4: த்ரிஷ்யா.
2: த்ரிஷ்யா, எங்க இருந்து வரீங்க?
4: அழகிய மண்டபத்துல இருந்து வரேன்.
2: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க?
4: திருக்குறள் சொல்ல போறேன், பாட்டு பாட போறேன்.
2: சரி, அத நாங்க கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்கம்மா.
4: எங்க அம்மா பேரு தீபிகா, அப்பா பேரு ஜெனில் கவாஸ்கர், பாட்டி பேரு தங்கம், சித்தி பேரு சாலினி, சித்தப்பா பேரு ரோபன், தம்பி பேரு ரிஷ்வன், இன்னொரு தம்பி பேரு விதுல்.
2: சூப்பரா உங்களோட ஃபேமிலிய பத்தி நீங்க சொல்லியாச்சு. சரி, நீங்க வந்து ஸ்கூல்ல எல்லாம் போனதும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என்ன பண்ணுவீங்க?
4: பிரேயர்.
2: பிரேயர் பண்ணுவீங்களா? பிரேயர் பண்ணும்போது என்ன கேப்பீங்க?
4: ஃபுல் மார்க் எடுக்கணும், பெரியாளாகணும், கலெக்டர் ஆகணும்.
2: அப்படியா? நீங்க ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, கலெக்டர் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க?
4: மக்களுக்கு சேவை பண்ணுவேன்.
2: ஓ சூப்பர். நம்ம த்ரிஷ்யா வந்து ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் திருக்குறள் சொல்ல போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா?
4: திருக்குறள்
2: சொல்லுங்க.
4: கற்றதனால் ஆய பயணங்கொள் வாழறிவன் அற்றால் தொழார் எனின். பொருள், தன்னை விட மூத்த பெருந்தல் யாழர்களின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் ஒருவன் என்னதான் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை. மலைமிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார். மலர் போன்ற மலரில் நிறைந்தவனை பின்பற்றி நடப்பவரின் புகழ்வாழ்வு நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். வானின் உலகம் வழங்கி வருதலால் தானமிருதம் என்று நடப்பாற்று. உலகத்தை வாழ வைப்பது மலையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் ஆக எண்ணப்படுகிறது. பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீதொழுக்கு நெறி நின்றால் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்பொழிகளையும் குற்றப்படுத்தி தூயவனும் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நடப்பவரின் புகழ்வாழ்வு நெடுங்காலம் நிலைத்து நிற்கும்.
2: சூப்பரா வந்து திருக்குறள் வந்து சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு மொத்தம் எத்தனை திருக்குறள் தெரியும்?
4: பொருளோட 15 தெரியும்.
2: அப்படியா? சரி, ஓகே. அடுத்ததா வந்து என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
4: பாட்டு பாட போறேன்.
2: பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.
4: கணநாயகாய கண தெய்வத்தாய கணாதக்ஷாய தீமஹி குணசரீராய குணமண்டித்தாய குணப்ரவிஷ்காய தீமஹி.

0: தீமகி,
1: சூப்பர், அழகா ஒரு பாடல் வந்து பாடியிருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
3: ராகம் சங்கடாபரணம் ஸ்ருதி 5 புரிஞ்சதா? எங்க கொஞ்சம் ஸ்ருதி கொடுங்க. Ready? 1, 2, 3, 4. Puvi, puvi, chinna puvi. Ayyo, apri le, tappu, tappu. Pa, pa, pa, da.

ஞாபகப்படுத்துகின்றோம் நேர்களே, இன்று முற்பகல் 11:00 எக்ஸூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி. வடலி விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கு உங்களுக்காக. மறக்காம கேளுங்க, இன்று முற்பகல் 11:00 எக்ஸூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி. உங்கள் இனிய நேரங்களில் இளமையாய் புதுமையாய் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. மேலும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

பாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக கண்டறியப்பட்ட 13 சுரங்கங்கள் உட்பட 9 மாநிலங்களில் அடங்கிய 20 அரிய வகை கனிம சுரங்கங்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலிப்டெனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலம் விடப்பட உள்ளன. பசுமை எரிசக்தி, உரங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு மற்றும் இதர முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களின் பயன்பாடு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 56 அரிய வகை கனிம சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 இடங்களில் அமைந்துள்ள இந்த அணு உலைகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட எரிசக்தி திறன் இந்த அளவை எட்டியிருப்பதாக மத்திய எரிசக்தித்துறை கூறியுள்ளது. இவற்றில் அழுத்தத்துடன் கூடிய அணு உலைகள் மூலமும் கொதித்திறன் அணு உலைகள் மூலமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அணுசக்தி திட்டங்கள் நிலையான வகையில் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சியும் வலுவான எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் மிக முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் சென்ற நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் நேற்றிரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:17 அவர் புறப்பட்டு சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டை மையமாக கொண்டு முதல் முறையாக அனில் மேனன் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் 2 வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதால் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உயர்நிலைக்குழு ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஒவ்வொன்றையும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் அப்போது கேட்டுக் கொண்டாா்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். கப்பல்களுக்கான கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் வழியாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதாகவும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 18 குறைவானவர் என்று பஞ்சாப் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அமிர்தசரஸ் அருகே உள்ள பாலகன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அசாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் 6 மாவட்டங்களில் அடங்கிய 37,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நீடித்து வரும் வெள்ள நிலவரம் காரணமாக 12 வருவாய் வட்டங்களில் அடங்கிய 92 கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சோனித்பூர் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வடக்கு லக்கிம்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் சோனித்பூர், தேமாஜி, சிவசாகர், ஜார்ஹத், திப்ருகர் மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாகவும் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் ஒரு சில இடங்களிலும் வடகிழக்கு மாநிலங்கள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஆந்திர, கர்நாடக, கேரள மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பகுதிகளிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2 அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர்.

0: 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி எஃப்எம் 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக,
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
5: phone 233-066.
1: சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாதவபுரம் மாதவராயர் பாலர்பள்ளி மன்றத்தில் இன்று மாலை 4:30 பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த தின விழா கல்வி வளர்ச்சி நாளாக நடைபெறவுள்ளது.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷிமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 15 நீட்டிக்கப்பட்டது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் எங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கரம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்ய பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் இன்றைக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் அகசீஸ்வரம் வட்டத்தில் இன்று காலை 9 துவங்கி நாளை காலை 9 வரை நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்று மாலை 4:30 முதல் 6 வரை அகசீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே அகசீஸ்வரம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா மூலம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 18, 19, 26 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள உயர்நிலை 18 வரும் ஆகஸ்ட் மாதம் 8, 9 மற்றும் 16 தேதிகளில் நடைபெறவுள்ள உயர்நிலை மற்றும் ஆரம்ப

0: நிலை ஹிந்தி தேர்வுகளுக்கான செமினார் வகுப்புகள் நடைபெறவுள்ளது. ஹிந்தி தேர்வு எழுதும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இம்மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு அன்று காலை 9:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை நாகர்கோவில் வெட்டூர்நிமடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து ஆரம்ப நிலை உயர்நிலை தேர்வுகளுக்கான வகுப்புகள் நடைபெறும். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் 20ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு ஸ்பாட் அட்மிஷன் இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101 இன்று காலை 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை. நேரம் காலை 7:30 நம் பண்பலையில் இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: காலை வணக்கம். ஆஹா, வழக்கம் போல மன்னர் சிம்மாசனத்தில் அமர்ந்து புரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறாரே. மன்னா, மன்னர் வீந்தே.
1: ஏன் மந்திரியாரே இப்படி கத்துகிறீர்? சிறிது மெதுவாக பேசினால்தான் என்ன உமக்கு?
0: அது சரி, மெதுவாக பேசினால் மட்டும் இந்த மன்னரை எப்படி எழுப்புவது?
1: என்ன கூறினீர்
0: மன்னா? வாழ்க வளமுடன் ஒரு முக்கிய செய்தி என்று கூறினேன்.
1: அப்படியா, என்ன செய்தி மந்திரியாரே?
0: மன்னா, இன்று ஜூலை 15 ஒரு பெரிய கொண்டாட்டம் துவங்குகிறது.
1: அப்படியா மந்திரியாரே? என்ன, பிரியாணி திருவிழாவா இல்லை எனக்கு பிடித்த தூக்க போட்டியா?
0: ஆமா, ரொம்ப முக்கியம். இல்லை மன்னா, இது உலக இளைஞர் திறன் தினம், வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே.
1: ஸ்கிரீன் தினமா? அப்படி என்றால் நம் நாட்டு இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்து மொபைல் பார்ப்பார்களோ?
0: ஐயோ மன்னா, அது ஸ்கிரீன் இல்லை, ஸ்கில். அதாவது இளைஞர்களின் தனித்திறமைகளை வளர்க்கும்.
1: திறமையா? நம் நாட்டு இளைஞர்களிடம் நிறைய திறமைகள் இருக்கிறதே மந்திரியாரே.
0: என்ன திறமை மன்னா?
1: ஒரு கையில் போன் பேசிக் கொண்டே மறு கையில் பைக் ஓட்டுவது, ரீல்ஸ் பார்த்து கொண்டே தூங்குவது, இதெல்லாம் திறமை இல்லையா
0: மன்னா? அது திறமை இல்லை, ஆபத்து. இந்த நாளில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் தொழில்நுட்பம், கை தொழில் மற்றும் டிஜிட்டல் திறன்களை கற்றுக் கொடுப்பார்கள்.
1: ஓஹோ, அப்படி அப்படி.
0: அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான இளைஞர் திறன்கள்.
1: அமைதிக்காக? அப்படி என்றால் போன் பேசும் போது சத்தம் போடாமல் அமைதியாக இருக்க வேண்டும்.
0: இல்லை மன்னா, இளைஞர்களுக்கு சரியான வேலை திறன் கிடைத்தால் வறுமை ஒழியும். வறுமை ஒழிந்தால் நாட்டில் சண்டைகள் குறைந்து அமைதி நிலவும். அதுதான் இதன் அர்த்தம்.
1: அருமை மந்திரியாரே, அப்படியானால் நம் நாட்டு இளைஞர்கள் அனைவருக்கும் கணினி, AI தொழில்நுட்பம் போன்ற நவீன திறன்களை கற்றுத்தர ஏற்பாடு செய்யுங்கள்.
0: நிச்சயமாக மன்னா, உடனே அறிவிப்பை வெளியிடுகிறேன்.
1: அப்படியே எனக்கும் ஒரு திறன் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள்.
0: என்ன, உங்களுக்கு என்ன திறன் மன்னா வேண்டும்?
1: அது வந்து இந்த மந்திரியாரின் மொக்கை ஜோக்குகளை கேட்டு கோபப்படாமல் இருக்க அமைதி திறன்.

அவர் குமரி எஃப்எம் 101 நேயர்களே, உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பர்பான ஒரு டிராவல் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவுடன். நேரம் காலை 7:35. ஓகே, லெட்ஸ் பிகின். தென்குமரி தேனலை. உலகத்துல தண்ணீருக்கு அடுத்ததா அதிகமா நாம குடிக்கிறது டீ தான். தேநீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. இப்ப கூட நிறைய பேர் டீ கிளாஸோட இருப்பீங்க. எப்படா டைம் கிடைக்கும் ஒரு டீ சாப்பிடலாமேனு ஃபீல் பண்ற நாம இப்ப ஒரு டீ பேக் வேணும்னு கூட கேட்டிருப்போம். புத்துணர்ச்சிக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் பல நூற்றாண்டுகளாக மனுஷங்களோட அன்றாட வாழ்க்கையில பிரிக்க முடியாத அங்கமா இருக்கிற டீ பத்தின பொது அறிவு கேள்விதான் இன்னைக்கு. கேமல்லா சினன்சிஸ் அப்படிங்கிறது தேயிலை செடியோட தாவரவியல் பெயர். பொதுவா நாம குளிர் பிரதேசங்களுக்கு போனா தேயிலை தோட்டங்களை பார்த்திருப்போம். அந்த தேயிலை செடிகள் கொஞ்சம் வெயில் பிளஸ் குளிர்பாங்கான இடங்கள்ல வளரும். ஆனா நிழல்ல மட்டுமே வளரக்கூடிய ஒரு தேயிலை செடி வகை கூட இருக்கு நம்ம இந்தியால. அப்படி வளரக்கூடிய தேயிலை செடிகள்ல இருந்து உற்பத்தி செய்யற தேயிலை தான் மாட்சா தேயிலை. இன்னைக்கு பொது அறிவு கேள்வி, இந்தியாவின் முதல் மாட்சா தேயிலை வகையை உற்பத்தி செய்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது? கேள்வியை திரும்ப சொல்றோம். இந்தியாவின் முதல் மாட்சா தேயிலை வகையை உற்பத்தி செய்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது? இந்த கேள்விக்கான பதில ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல சித் ஸ்ரீமான், ஸ்வேதா மோகன் குரல்கள்ல விவேக்கோட சூப்பரான ட்ரெண்டிங் வரிகளோட மெர்ஷல் பிலிம் சாங் கேட்டுட்டே தெரிஞ்சுக்கலாம். புதிய ஒலிகளால் உலிகையை திரும்பி பார்க்க வைத்த இசை ஏ ஆர் ரஹ்மானின் மனதை வருடும் மந்திரம் இந்த சாங்ல இருக்கு, கேட்கலாமா?

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
10: அப்போ கார் வாங்க போறோமா?
9: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
10: வாவ், கிரேட்.
11: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
12: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
13: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
14: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
15: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
16: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
17: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
16: போன் 233-066.
18: குமரி FM 101 நேர்களை போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது காலை 7:43 ஆயிடுச்சு. சூப்பரான மியூசிக் வைப்ரேஷனோட ஒரு செலிப்ரேஷன், அது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101 தான். பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுப்போம். கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் மாட்சா தேயிலை வகையை உற்பத்தி செய்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது? இதற்கான பதில் அசாம். கேள்வியும் பதிலும் திரும்ப சொல்றோம். பொது அறிவு கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் மாட்சா தேயிலை வகையை உற்பத்தி செய்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது? இதற்கான பதில் அசாம். அசாமின் தின்சுகியா மாவட்டத்தில் உள்ள சோட்டா திங்ராய் அப்படிங்கிற தேயிலை தோட்டமானது வணிக ரீதியாக உற்பத்தி செய்த இந்தியாவின் முதல் மாட்சா

0: கொல்கத்தா தேயிலையை உற்பத்தி செய்ததோட மட்டுமல்லாம கவுஹாத்தி தேயிலை ஏல மையத்துல விற்பனையும் செய்திருக்கு. ஆரம்பத்துல குறிப்பா இந்த தேயிலை வகை ஜப்பான்ல மட்டுமே கிடைக்குமா, இப்போ நம்ம இந்தியாவிலையும் கிடைக்கும். குறைந்த சூரிய ஒளி மற்றும் நிழல்ல வளரக்கூடிய இந்த மாச்சாட்டி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்லா நைஸா அரைக்கப்படுமா. ஒரு பிரீமியம் கிரீன் டீ தான் இது. பொதுவா டீ போடும் போது டீல உள்ள டீ தூள வடிகட்டி டீ குடிப்போம், ஆனா இந்த மாச்சா டீய வடிகட்டாமலேயே ஃபுல்லா குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது தான் இந்த மாச்சா டீ சாதாரண கிரீன் டீயை விட பல மடங்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருமா. ஓகே நேர்களே, லைஃப் இஸ் சோ ஸ்வீட், ஃபீல் தி பீட் வித் குமரி எஃப்எம் 101. தென்குமரி தேநிலையை தொடர்ந்து
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று ஜூலை மாதம் 15 தேதி.
1: கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்தி 1903 இதே நாளில் விருதுநகரில் பிறந்த காமராஜர் அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட ஆர்வலரும் அரசியல்வாதியும் ஆவார்.
1: 1954 முதல் 1963 வரை 9 மேலாக சென்னை மாநில முதல்வராக பதவி வகித்து வந்த இவர் மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார்.
2: குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தையும் முதன் முதலாக அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் இவரே ஆவார்.
1: தமிழகத்தில் கல்வியை மேம்படுத்துவதில் இவராற்றிய பங்கின் காரணமாக கல்வி தந்தை என்று போற்றப்படுகிறார்.
2: இவரது பிறந்த நாளை தமிழக அரசு 2006 முதல் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறது.
1: கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் என்றெல்லாம் புகழப்படும் இவர் இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினையும் பெற்றுள்ளார்.
2: மறைமலை அடிகள் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: '1876 இதே நாளில் பிறந்த மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் வேதாச்சலம் பிள்ளை என்பதாகும்.
2: தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார்.
1: புகழ்பெற்ற தமிழறிஞரும் தமிழ் ஆய்வாளருமான இவர் தமிழையும் வடமொழியையும் ஆங்கிலத்தையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர் ஆவார்.
2: சிறப்பாக தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவரும் ஆவார்.
1: ஞானபீட விருது பெற்ற மலையாள எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1933 இதே நாளில் கேரள மாநிலத்தில் பிறந்த இவர் மலையாளத்தின் முக்கியமான எழுத்தாளர்களுள் ஒருவராவார்.
1: அழிந்து கொண்டிருக்கும் கூட்டு குடும்ப முறையினையும் அங்கே விடுதலைக்காக தவிக்கும் அடுத்த தலைமுறையின் சோகத்தையும் கதையாக்கி மிகவும் யதார்த்த நடையில் எழுதக்கூடிய இவர் திரைக்கதை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
2: 50 மேற்பட்ட திரைக்கதைகளை எழுதி மலையாள சினிமா உலகத்தின் போக்கையே மாற்றியமைத்த இவர் 4 சிறந்த திரைக்கதைக்கான ஜனாதிபதி விருதும் பெற்றுள்ளார்.
1: நிர்மால்யம், ஒரு வடக்கன் வீரகதா, கடவு போன்றவை இவர் திரைக்கதை எழுதிய திரைப்படங்களுள் சிலவாகும்.
2: இவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதினையும் பெற்றுள்ளார்.
1: 1916 இதே நாளில் வாஷிங்டன் சியாட்டில் நகரில் வில்லியம் போயிங் ஜார்ஜ் வெஸ்டர்வெல்டுடன் இணைந்து போயிங் விமான நிறுவனத்தை துவக்கினர்.
2: வானூர்தி தயாரிப்பு துறையிலும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி துறையிலும் சிறந்து இது விளங்கிற்று.
1: அணு ஆயுதங்களுக்கு எதிரான உடன்படிக்கையில் 18 நோபல் பரிசு பெற்ற விருதாளர்கள் 1955 இதே நாளில் கையெழுத்திட்டனர்.
2: 2006 இதே நாளில் ட்விட்டர் சமூக ஊடக வலைதளம் ஆரம்பிக்கப்பட்டது.
1: இந்திய திரைப்பட நடிகரும் இயக்குநரும் எழுத்தாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான பிரதாப் போத்தன் அவர்கள் 2022 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை.

0: திருக்கோயில்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
0: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
0: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
0: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
0: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
10: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101 இன்று காலை 12:00 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
0: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
0: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
9: நேர்களே, குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. தென்குமரி தேனலையில இனி வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாட்டன் மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 180 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 240 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், பாகற்காய் 75 ரூபாய், இஞ்சி 240 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 48 ரூபாய், கேரட் 75 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் பத்தி எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் பத்தி எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாய், புடலை 43 ரூபாய்.

ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், சவ் சவ் 150 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 40 ரூபாய், ஒட்டு மாங்காய் 35 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 75 ரூபாய், நாட்டங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவரும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தேங்காய் குடுமியுடன் 50 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 53 ரூபாய். வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், பால் சேம்பு 80 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், நெல்லிக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி பயிறு 48 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய். பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய்க்கும், பப்பாளி 30 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 32.94 அடி, பெருஞ்சாணி அணை 65.70 அடி, சிற்றாறு 1 12.92 அடி, சிற்றாறு 2 13.02 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.80 அடி. குமரி பண்பலை 101 நேயர்கள் நேரலை நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 0465 2 இணைப்பு எண்ணுடன் 260 240 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண் கூட இருக்கு. என்னெல்லாம் நேரலை நிகழ்ச்சி இருக்கு? காலையில 7:09 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்வெப்ப நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 11:30 குமரி பண்பலையுடன் மௌனம் தேவைப்படும் இடங்கள் அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 9:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம் அப்படிங்கிற தலைப்புல நேரலை இருக்கு. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. 10:05 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி கூட இருக்கு. இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி FM 101. இப்போது தண்டகாரண்யம் திரைப்பட பாடல்.

அதிகாரத்தோட முட்கள் அடுத்த நொடியை நோக்கி நகர்ந்துட்டு காலை 8 மணியை தொடைய ரெடியாகுது. அதே போல வாழ்க்கையும் அழகான தருணங்களை தர நமக்காக காத்திருக்கு. சோ இன்னைக்கு தென்குமரி தேனலி கேட்ட அனைவருக்கும் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃப்ரம் குமரி எஃப்எம் 101. மீண்டும் நம்முடன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களுடன் நான் கலைமகள் பாலசுப்ரமணியன்.

தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருளானினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.

பொருளாதார சூழலின் காரணமாக ஆறாம் வகுப்போடு பள்ளிப்படிப்பை தொடர இயலாத நிலைக்கு ஆளானார். தன் மாமாவின் உதவியால் விருதுபட்டியில் கடை ஒன்றில் பணிக்குச் சேர்ந்தார். பத்திரிகைகள் வாசிக்கும் பழக்கம் கொண்ட காமராசர் இந்திய சுதந்திர போராட்டம் பற்றியும் காந்தியடிகளின் கொள்கைகளை பற்றியும் அறிந்து கொண்டார். 1919 தன்னை இந்திய தேசிய காங்கிரசில் இணைத்துக் கொண்டார். 1920 தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார். 1922 விருதுநகர் நகராட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக வடித்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் பயணித்த காமராசர் 1924 நடைபெற்ற வைக்கம் போராட்டத்திலும் சுசீந்திரம் கோவில் நுழைவு இயக்கத்திலும் பெரும் பங்காற்றினார். 1925 மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் காமராசர். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை கிராமப்பகுதிகளில் கொண்டு சேர்த்ததில் காமராசர் அவர்களின் பங்கு அளப்பரியது. 1930 காங்கிரஸ் இயக்கம் சுதந்திர போரின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியது. தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் காமராசர். 1936 தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் பொறுப்பினை ஏற்றார் காமராசர். 1937 நடைபெற்ற மதராஸ் மாகாண தேர்தலில் சாத்

ஆத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்றார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் காமராஜர் தேர்வு செய்யப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 15 நாள் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்த ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் காமராஜர். 1950 ஜனவரி 26 நாள் குடியரசு நாடாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது இந்திய நாடு. 1954 தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரை தொடர்ந்து காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1954 முதல் 1963 வரை 9 தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் காமராசர். காமராசர் தமிழக முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழகம் பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியடைந்தது. 1956 காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் தமிழ் தமிழகத்தின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. 1957-58 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை முதன்முறையாக தமிழில் சமர்ப்பிக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில்தான். வேளாண்மை, தொழில்துறை மற்றும் கல்வி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கியது காமராஜர் அவர்களின் அரசு. நூல் நூற்பு ஆலைகள், துணி நூற்பு பாவுகள், உரத் தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், காகித உற்பத்தி ஆலைகள் என வேளாண் துறை சார்ந்தும், நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, BHEL எனப்படும் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்காலை, ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை என தொழிற்துறை சார்ந்தும் தமிழகம் மிக வேகமாக வளர்ந்தது. பெரியார் மின் திட்டம், குந்தா நீர்மின் திட்டம் என அதிக மின் உற்பத்தி திறன் கொண்ட திட்டங்களை நிறைவேற்றி கிராமப்புறங்களை விரைந்து மின்மயமாக்கியது காமராஜர் அரசு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் கிராமப்புற மின்மயமாக்குதலில் தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை செய்திருந்தது. 1963 இந்தியா முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட 5000 மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களின் மொத்த எண்ணிக்கை 32,500. இதில் தமிழகத்தில் மட்டும் 657 நகரங்களும் 6,777 கிராமங்களும் மின்மயமாக்கப்பட்டிருந்தன. காமராசர் அரசு ஆட்சியேற்ற போது தமிழகத்தில் மேட்டூர், பைக்காரா, பாபநாசம் எனும் 3 மின் உற்பத்தி தலங்கள் மட்டுமே இருந்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்பாக்கம் அணுமின் திட்டமும், குந்தா, பெரியாறு, கும்பார், அமராவதி, மேட்டூர் கீழ்நிலை திட்டம், கூடலூர் போன்ற நீர்மின் திட்டங்களும், நெய்வேலி, சமயநல்லூர், சென்னை அனல்மின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் மணிமுத்தாறு அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை, வைகை அணை, பரம்பிக்குளம் ஆழியார் அணை என தமிழகம் முழுவதும் 20 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. அணைகள் மூலம் பாசன வசதி மேம்படுத்தப்பட்டு வேளாண்மை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது. காமராசர் ஆட்சி காலம் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் பொற்காலம் என கருதுவதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இருப்பினும் கல்வித்துறையில் காமராஜர் ஆற்றிய பணிகள் பெருமையோடு நினைவுகூரத்தக்கவை. கல்வித்துறையின் விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் காமராஜர் அவர்கள். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி என நிறுவி கல்வியின் வேர்களை உறுதிப்படுத்தினார் காமராஜர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியினை அதற்கான சட்டத்தினை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். கல்வித்துறையில் காமராஜர் செய்த உன்னதமான பணியாக கருதப்படுவது மதிய உணவு திட்டம். காமராஜரின் மதிய உணவு திட்டம் பின்பு சத்துணவு திட்டமாக வலுப்பெற்றது என்பது கூடுதல் சிறப்பாகும். பள்ளி கல்வி பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் காமராசர். தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கிளை நூலகங்கள் பலவற்றை தொடங்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அவர்களே ஆவார். பண்டிதர் நேருவின் மறைவிற்கு பின்னர் பிரதம அமைச்சராக பதவியேற்கும் சூழல் இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் இந்திரா காந்தி அம்மையாரையும் பிரதம அமைச்சராக ஆக்கி அழகுறச் செய்தார் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ தலைப்பட்டவர். அரசு அதிகாரத்தினை எவ்விதத்திலும் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளாதவர். புகழின் வெளிச்சத்தில் பூத்திருந்த காமராஜர் அவர்களை மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு வகையில் சிறப்பித்திருக்கின்றன. காமராஜர் அவர்களின் நினைவாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகிய இரண்டும் அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான

நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாரதத்தின் தென்கோடியாம் கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக கல்வித்துறையில் காமராஜர் செய்த பெரும் நல்மாற்றங்களை நினைவுறும் விதமாக தமிழக அரசால் காமராஜருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1975 ஆண்டு அக்டோபர் 2 நாள் காமராஜர் அவர்கள் இவ்வுலக வாழ்வை நீத்த பின்பு 1976 ஆண்டு மத்திய அரசு காமராஜர் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. கட்சி பேதமில்லாமல் அனைத்து தலைவர்களாலும் தவறாமல் பேசப்படும் வாசகம் ஒன்று உண்டு, காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று. யாராலும் குறை கூற இயலாத அப்பழுக்கற்ற ஆட்சியை, மக்களின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்ட ஆட்சியை அளித்தவர் காமராஜர் அவர்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும்

0: அளித்தவர் காமராஜர் அவர்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைக்கல் என்கிறது வான்புகள் வள்ளுவம். காமராஜர் அவர்களின் பெருமைகளுக்கெல்லாம் காரணம் அவரின் தன்னலம் கருதாத உழைப்பே. நம் குழந்தைகளுக்கு கல்வி என்னும் கருவியினை கொடுத்து பாரினில் வீறுநடை போடச் செய்வதே காமராஜரின் பிறந்த நாளாம் கல்வி வளர்ச்சி நாளில் நாம் காமராஜருக்கு செய்ய வேண்டிய மரியாதையாகும். கல்வியை போற்றுவதன் வழியே காமராஜரை போற்றுவோம்.
1: இதுவரை காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி

0: தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் ஜே இமெல்டா அவர்கள்.
1: தமிழ் வளர்ச்சிக்கு அந்நாளிலிருந்து இந்நாள் வரை பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் பலர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பிறமொழி கலப்புடன் பேசப்பட்டு வந்தது. பிறமொழி சொற்களை நீக்கி செழுமையாக தூய தமிழை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் மறைமலை அடிகள் ஆவார்கள். இன்று தமிழ்மொழி செம்மொழி என்ற தகுதி பெற்றிருப்பதற்கு மறைமலை அடிகள் விதைத்த தனித்தமிழ் இயக்க விதையும் ஒரு காரணம் என்றால் அது சற்றும் மிகையாகாது. அன்னாரின் பிறந்த தினம் இன்று. மறைமலை அடிகள், இவரது இயற்பெயர் வேதாச்சலம். இவர் 1876 ஆண்டு சூலை மாதம் 15ஆம் நாள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காடம்பாடி என்ற சிற்றூரில் சொக்கநாதம் பிள்ளை சின்னம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் வேதாச்சலமாகும். மறைமலை அடிகள் வெஸ்லியன் மிஷன் என்ற கிறித்தவ பள்ளியில் தொடக்க கல்வியை கற்றார். அங்கு ஆங்கிலம் முதன்மொழியாக இருந்ததால் ஆங்கிலத்தை நன்கு கற்று தேர்ந்தார். தமிழ் நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு இயற்கையாக எழுந்தது. வே நாராயண சாமி பிள்ளை என்பவரிடம் நமது மறைமலை அடிகள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார். அதோடு நிற்காமல் சமஸ்கிருத மொழியையும் நன்கு கற்றார். எனவே அவருக்கு மூன்று மொழிகளில் புலமை இருந்தது. சைவ சமய சொற்பொழிவுகளை ஆற்றி வந்ததால் சுவாமி வேதாசலம் என்று அவரை அழைத்தனர் பொதுமக்கள். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பிறமொழி கலப்பு அந்நாட்களில் அதிகமாக இருந்தது. இதனை மாற்ற விரும்பினார் நமது வேதாச்சலம் அவர்கள். தனது பெயரான வேதாச்சலம், அதாவது வேதம், அசலம் என்ற இரண்டு சொற்களாக பிரித்து வேதம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மறை என்றும், அசலம் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் மலை என்றும், சுவாமி என்பதற்கு இணையான தமிழ் சொல் அடிகள் என்றும், வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறை மலை அடிகள் என்றும் மாற்றினார். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த தனியாத தாகத்தால் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, பதினன் கீழ்கணக்கு நூல்கள் போன்ற நூல்களையும் களங்கமர கற்று தேர்ந்தார். ஒருமுறை மறைமலை அடிகள் அவர்கள் சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார். அந்த கல்லூரியின் பேராசிரியர் தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் ஆவார். அவர் நேர்காணலின் பொழுது மறைமலை அடிகள் அவர்களிடம் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலாக மறைமலை அடிகள் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்றார் பரிதிமார் கலைஞர். மற்றவர்கள் உடனே பரிதிமார் கலைஞரிடம் தெரியாது என்று பதில் சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று வினவினர். உடனே அதற்கு மறுமொழியாக நமது பரிதிமார் கலைஞர் அவர்கள், அஃது என்பது ஆயுதத் தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது

உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் நமது மறைமலை அடிகள் ஆவார். தமிழ் இலக்கியம், மறைபொருளியல், மருத்துவம், சங்க இலக்கிய ஆய்வு, புதினம், பாடல், நாடகம், பரந்துபட்ட பார்வையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை மறைமலை அடிகள் அவர்கள் எழுதியுள்ளார். இதில் குறிப்பிடத்தகுந்த நூல்கள் என்று பார்த்தால் பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை, தொலைவில் உணர்தல், மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, புதின இலக்கியங்களோடு கவிதை இலக்கியங்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் இயற்றிய குமுதவல்லி குறித்த புதினம் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது என்றும் கூறலாம். ஒருநாள் மாலை தனது சின்ன குழந்தை நீலாம்பிகையுடன் நடைப்பயணம் மேற்கொள்கின்றார் நமது மறைமலை அடிகள். அம்மா நீலா, ஒரே ஒரு தமிழ் பாட்டு பாடுமா என்று சொல்லி இருக்கின்றார். உடனே அந்த சிறுமி தனது மழலை மொழியில் அழகான வள்ளல் பெருமான் எழுதிய பாடலை பாட ஆரம்பித்துள்ளார். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் களை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடலை மிக அழகாக பாடுகிறாள் சிறுமி நீலாம்பிகை. இதை ரசித்துக் கொண்டே இருந்த மறைமலை அடிகள் இதில் மூன்றாவது வரியை திரும்ப பாடு என்கிறார். உடனே அக்குழந்தை திரும்ப பாடுகிறது, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும். இவ்வளவு அழகான தமிழ் பாடலில் தேகம் என்ற வடமொழி சொல்லல்லவா இருக்கிறது என்று யோசிக்கின்றார். இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க விரும்பி யோசிக்கின்றார். என்ன சொல்லை பயன்படுத்தலாம் என்று நீண்ட நேரம் சிந்தனை செய்து யாக்கை என்ற தூய தமிழ் சொல்லை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று முடிவு செய்கிறார். ஓசை இன்பம் கிடைக்கிறதா என்று பார்க்க அதை மாற்றி அமைத்து தானே சொல்லி பார்க்கிறார், உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று. அடடா, நன்றாக இருக்கிறதே, ஓசை இன்பமும் கிடைக்கிறதே என்று முடிவு செய்து தன் மகளிடம் இனி இந்த பாடலை பாடும்போது உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று பாடு என்கிறார். உடனே அந்த சின்ன குழந்தை ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றாள். என்ன கேள்வி என்று பார்த்தால், அப்பா, ஒரு தமிழ் பாட்டில் உள்ள வடமொழி சொல்லை எளிதில் மாற்றி அமைத்தாகிவிட்டது. இதே போன்று நாம் அன்றாட வாழ்வில் பட வடமொழி சொற்களை பயன்படுத்துகின்றோம், இதனை எப்படி மாற்றி அமைப்பது என்று கேட்கிறாள். இதை கேட்ட அடிகளார் அவர்கள், பிறமொழி களவா தமிழ் சொற்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற வேர்க்கை உருவாக தனித்தமிழ் இயக்கம் என்ற பெரிய அமைப்பு உருவானது. மறைமலை அடிகள் தன் பெயரை மட்டுமன்றி தனது குழந்தைகளின் பெயரையும் இந்த தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்த பிறகு மாற்றி அமைத்தார். நீலாம்பிகை, திருநாவுக்கரசு என்ற இந்த இரண்டு பெயர்களை தவிர்த்து மற்ற பெயர்களை மாற்றி அமைத்தார். திருஞான சம்பந்தர் என்ற பெயரை அறிவு தொடர்பு என்றும், மாணிக்க வாசகர் என்ற பெயரை மணிமொழி என்றும், சுந்தரமூர்த்தி என்ற பெயரை அழகுரு என்றும், திரிபுர சுந்தரி என்ற பெயரை முன்னகர அழகி என்றும் மாற்றி அமைத்தார். நமது மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டிற்கும் பட்டினப்பாலைக்கும் எழுத்தண்ணி முறையில் ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட 500 சொற்களில் 9 சொற்கள் வடசொல் என்றும், 2 சொற்கள் திசை சொற்கள் என்றும் முடிவு செய்து முல்லை பாட்டில் உள்ள 103 அடிகளில் 2% வடசொல்லின் தாக்கம் இருக்கிறது என்று வரையறை கொடுத்தார். இந்த வரையறைதான் இவருக்கு தனித்துவத்தை கொடுத்தது. 1905 சைவ சித்தாந்த மகா சபாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1912 வள்ளலாரின் வழியில் சென்னை பல்லாவரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி அதன் பெயரை பொதுநிலை கழகம் என்று மாற்றினார். இவரே தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தென்றலாம் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் மறைமலை அடிகளாரின் தமிழ் தொண்டை பாராட்டி இவரை சிறப்பாக புகழ்ந்துள்ளார். தென்னாடு என்றால் அடிகள் என்றும், அடிகள் என்றால் தென்னாடு என்றும், மறைமலை ஒரு அறிவு கடல், தமிழ் நிலவு, சைவன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி எளிய நடையில் பிறமொழி சொற்களின்றி தனி

0: இயங்கும் ஆற்றல் கொண்டது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அடிகளார் அவர்கள். அவருடைய பிறந்த தினமான இன்று பிறமொழி சொற்களை களவாமல் தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் உறுதியேற்போம்.
1: தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஜே. இமல்டா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஞாபகப்படுத்துகின்றோம் நேயர்களே, நமது குமரிப்பான் வலை 101 இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கின்றது வடலி விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களிடமிருந்து. 11:30 குமரி பண்பறையுடன் மௌனம் தேவைப்படும் இடங்கள் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 என்றெனிலும் 290 722 என்றெனிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலும் நீங்க வரலாம். பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம் என்ன அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம்.

55க்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவுகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனைத் தொடர்ந்து மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுதசுரபி பகுதியில் பி எம் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்களில் குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். ஏற்கனவே சொன்ன தொலைபேசி எண்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். 04652 எண்ணிப்பெண்ணுடன் 260 240 என்ற எண்ணும், 290 722 என்ற எண்ணும் இருக்கு. 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணும் இருக்கு. இந்த எண்களை நம்ம குட்டி சுட்டி செய்யும் பேச வைக்கலாம். இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் காலையில 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரல் நிகழ்ச்சி கூட இருக்கு. இன்றிரவு 10:05 நிலமுற்றம் நேரலை நிகழ்ச்சியும் இருக்கு.

0: இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால்.
4: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவரு ஒரு வித்தியாசமான ராஜா. எந்த வகையில் வித்தியாசமானவர்னு கேட்டால், மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறதில் கொஞ்சம் வித்தியாசமானவர். மற்ற மன்னர்கள் மாதிரி இவர் நேரடியாக வரி வசூல் பண்ணுறதில்ல, கொஞ்சம் மறைமுகமாக அதை பண்ணுவார். அது எப்படின்னா, ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மாதம் ஒரு மரக்கால் நெல் மக்கள் கொடுக்கறதில்ல, ராஜா மக்களுக்கு கொடுப்பார் ஒரு மரக்கால் நெல்லை. அதாவது அரண்மனையிலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நெல் வந்து சேர்ந்துடும். அந்த ஒரு மரக்கால் நெல்லை இவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு மரக்கால் அரிசியை ராஜாவுக்கு திருப்பி கொடுக்கணும். இதுதான் அந்த ஊர் வழக்கம். ராஜா வந்து ஜனங்களுக்கு நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அதே அளவு அரிசியாக திருப்பி வாங்கிக்குவார். இதை தவிர வரி ஏதும் வசூல் பண்ணுறதில்ல. இப்படி ஒரு ராஜா. இது மேம்போக்காக பார்க்குறதுக்கு ஏதோ சாதாரணமாக தெரிஞ்சாலும் குடிமக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ராஜா கொடுக்குற நெல்லையும் அரிசியாக்கணும், அதோட இன்னும் ஒரு பாதி அரிசியை அவங்க சேர்த்தும் கொடுத்தாகணும். என்ன பண்ணுறது, மக்கள் வந்து ராஜாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராஜா எப்போ சாவார் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரே அப்படின்னு. பல பேர் அந்த ஊரில் வீட்டை காலி பண்ணிவிட்டு வெளி தேசத்துக்கு போயிட்டாங்க. இங்கே காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம்னு மக்கள் எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த மன்னன் நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டான். ராஜா இப்படி சாக கிடக்கிறாருன்னு தெரிஞ்சும் மக்கள் யாருமே வந்து பார்க்கல. எப்படி பார்ப்பாங்க, அவர் தான் எப்போ போவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னை ஏன் யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம குடிமக்களில் அப்படின்னு மந்திரிக்கிட்ட கேட்டார் ராஜா. நம்ம ஊரில் மக்கள் எங்கே இருக்காங்க பார்க்குறதுக்குன்னார் அவர். ஏன், என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டார். அமைச்சர் அப்போ தான் அரசனுக்கு அவன் பண்ணின தவறை வந்து சுட்டி காட்டினார். மக்களுக்கு இழைத்த கொடுமையை எடுத்து சொல்லி புரிய வச்சார். அதுக்கப்புறம்தான் மன்னருக்கு ஞானோதயம் வந்தது. செய்த பாவங்களை எண்ணி வருத்தப்பட்டான். மெதுவாக அமைச்சர் பக்கம் திரும்பி, எங்கே என் புள்ளன்னு கேட்டான். அவர், எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பார், சூதாட்ட விடுதிகளில் கிடப்பார் அப்படின்னார் அமைச்சர். அவன் எங்கே இருந்தாலும் உடனே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. அடுத்த நாளே இளவரசனை கொண்டாந்து நிறுத்தினாங்க. தந்தையே, என்ன செய்யணும்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் இளவரசன். அவர் சொன்னார், மகனே, மக்களுக்கு வந்து நான் பொல்லாதவன் ஆயிட்டேன், அவங்களாம் என்னை நல்லவன் சொல்லணும், அப்படி அவங்கள சொல்ல வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னார். தந்தையே, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு மக்கள் சொல்லும்படியாக நான் செய்கிறேன் அப்படின்னு நான் பையன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பையன் பட்டத்துக்கு வந்தான். அவன் என்ன பண்ணான், வரி வசூல் பண்ணுற முறையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணான். என்ன மாற்றம் பண்ணினான்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கால் உமியை கொடுக்கறது, அதுக்கு பதிலாக ஒரு மரக்கால் அரிசியை வாங்கிக்கிறது. அப்பா என்ன பண்ணார், நெல்லை கொடுத்துட்டு அரிசியாக வாங்கினார். இவன் மகன் வந்து உமியை கொடுத்துட்டு அரிசியாக வாங்கினான். கொஞ்ச காலம் ஆச்சு. ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், அமைச்சரே, நம்ம ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னார் அமைச்சர். எப்படி இருக்கு பாருங்கள், இவன் பண்ணுற கொடுமையில் அப்பங்கார ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். அதாவது இளவரசனை விட பழைய மன்னரே ரொம்ப நல்லவர், ரொம்ப பாதி கஷ்டம்தான் இது முழு கஷ்டங்கிறது மாதிரி ஆயிட்டது. எப்படியோ அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை புள்ள காப்பாற்றி விட்டான். அதாவது மன்னர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல வைக்கிறேன்னு தானே சொன்னான், அதே மாதிரி சொல்ல வச்சுட்டான். இந்த காலத்தில் இது மாதிரி அப்பாவுக்கு உதவுற பிள்ளைகள் உண்டு. ஒரு பிள்ளையாண்டான்னு சொன்னான், நான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறியா அப்படின்னா, உங்கள் அப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்டேன். சும்மா தான் இருக்கிறார் அப்படின்னா. அவன் சும்மா இருக்கிறதுக்கு இவன் உதவியாக இருக்கிறானா, இப்படி இருக்கிறாங்க. அதாவது நல்லவன் அப்படின்னு பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து எந்த வகையில் வாங்கணும்னு முடிவு பண்ணுறது தான் முக்கியம். அதனால் வாழ்க்கையில் நாம் வந்து மன்னராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, நல்லவன் அப்படிங்கிற பேர் வாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நல்லவன்கிற பேர் வாங்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சுலபமாக அமையும்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமி

0: பண்பலை நூற்றாண்டின் நிகழ்ச்சிகளில் இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து. நேரம் காலை 8:45. இனி நம் பண்பலையில் கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோஸ்வாமி.

0: அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: புது ஷோரூமை திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரைப்பை சாவட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை.
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோயில்.
3: Phone 233-066.
5: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
6: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
5: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
6: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
6: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
5: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-400-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
6: நல்லா புரிஞ்சுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-400-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-50.

0: 3 5 0.
1: குமரி FM 101 இனி ஓகே கண்மணி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி எஃப்எம் 101. நேரம் காலை 9 மணியை தொடும் வேளை இனி செய்திச் சுருக்கம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:07 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி

0: நேர்வெப்ப நேரலை நிகழ்ச்சியின் நமதுகுமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் கரடியை வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
0: குட் மார்னிங் நேயர்களே,
4: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
0: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை களபம். களபம் அப்படின்னா பொதுவா சந்தனம், இதுதான் குறிக்கும். சந்தன கலவைய கூட குறிக்கலாம். அது என்ன கலவை அப்படின்னா சந்தனம், அகில், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, இது மாதிரியான வாசனை பொருட்கள் கலந்த ஒரு கலவை. இது வந்து பெரும்பாலும் தெய்வங்களுக்கு பூசப்படும். இதற்கான உதாரண வாக்கியம் இப்ப நம்ம பாக்கலாம்.
4: அவ்வையார் அருளிய விநாயகர் கவல்ல முதல் வரியே சீத களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு அப்படிங்கறத நாம எல்லாருமே கேட்டிருக்கோம். இதற்கான அர்த்தம் என்னன்னா, குளிர்ச்சியான சந்தனம் பூசப்பட்ட செந்தாமரை மலர் போன்ற விநாயகரின் திருவடிகளில் அணிந்துள்ள சிலம்புகள் இசை பாடுகின்றன அப்படிங்கறது இதனுடைய பொருள். சோ இதுல களபம் அப்படிங்கறது சந்தனம் அப்படிங்கறது அர்த்தம்.
0: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
4: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் இன்டெகிரேட். INTEGRATE இன்டெகிரேட் அப்படின்னா ஒன்றிணைத்து செயல்படுறது.
0: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாக்கலாம். தி கமிட்டி கேன் இன்டெகிரேட் த டிஃபரண்ட் பிளான்ஸ், அதாவது அந்த குழுவால் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைக்க முடியும். இதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
4: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
0: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நாமல சின்ன வயசுல வானத்துல யாரோ சாக் பீஸ் வச்சு ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு வெள்ளை கோடு பார்ப்போம். அதை பத்தி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது பிளேன்ஸ் பறந்து போயிருக்கும், அதனாலதான் அந்த கோடு இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமா நாம நம்ம கண்ணாலேயே கூட பார்ப்போம். வானத்துல ஜெட் பிளேன்ஸ் பறக்கிறதையும் அதுக்கு பின்னாடியே வால் மாதிரி ஒரு கோடு வந்துட்டே இருக்கிறதையும் கூட நம்ம பார்ப்போம். அந்த பிளேன் போற ஸ்பீடுல அதுல இருந்து வர்ற ஸ்மோக் அப்படின்னு கூட நாம இதை நினைச்சு முடிச்சு வச்சு நினைச்சிருப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. அந்த கோட்டுக்கான உண்மையான காரணம் என்ன, அது ஏன் வருது, எப்படி வருது, இத பத்தி எல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம்.
4: இதுக்கு சயின்ஸ்ல கான்ட்ரெயில் அப்படின்னு பேரு, அதாவது கண்டென்சேஷன் ட்ரெயில். கண்டென்சேஷன் மூலமா உருவாகக்கூடிய கிளவுட் லைன் தான் இந்த கான்ட்ரெயில். ஜெட் பிளேன்ஸ்

0: ஃபியூவல்லாம் பர்ன் ஆகிறப்ப ஹாட் கேசஸ் மற்றும் வாட்டர் பேப்பர் வெளியே வரும். அது எல்லாமே ரொம்ப சூடா இருக்கும். பிளேன் பறந்துட்டு இருக்கிற ஹைட் வந்து 30,000 to 40,000 ஃபீட்ல பிளேன் எல்லாமே பறந்துட்டு இருக்கும். அங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா -40 degrees Celsius அப்படி இல்லைன்னா அதுக்கும் குறைவாவே இருக்கும். இந்த கோல்டு ஏர்ல பிளேன்ஸ்ல இருந்து வெளியே வர்ற அந்த ஹாட் வாட்டர் வேப்பர் டச் பண்றப்ப உடனே கூல் ஆகி டைனி ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாறும். சோ இந்த ப்ராசஸ் தான் நாம கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒயிட் கிளவுட் லைன் மாதிரி நமக்கு தெரியும். சோ இது ஸ்மோக் கிடையாது, மினி கிளவுட்ஸ்.
1: இந்த லைன் வந்து சம்டைம்ஸ் சீக்கிரமே வந்து மறைஞ்சு போயிடும். சில நேரம் பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். மேல வந்து ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா கான்ட்ரைல் ரொம்ப நேரமா இருக்கும். அதுவே லெஸ் ஹியூமிடிட்டியா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ட்ரை ஏரா இருக்கு அப்படின்னா, சீக்கிரமா மறைஞ்சு போயிடும். சோ ஜெட் பிளேன்ஸ் உருவாக்குற அந்த வெள்ளை கோடு பத்தி ஒரு வரியில ஒரு கவிதை மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது புகை அல்ல, குளிர்ந்த வானத்தில் உருவாகும் சிறிய மேகப்பாதை. இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:06. அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்களை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது டி செல்வராணி கலிமணி. சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. உழைப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றிக்கு வழிவகுக்கும். குமரி பண்பலை 101 ஆரம்பமாவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை 2602240 மற்றும் 2907722. முன்னிணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890-325-7039. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: ரவி, நான் இன்னைக்கு கேட்கிற பாடல நினைச்சிருக்க நாயகி வந்து இயம்புலேயே குழந்தைகள் தான் நல்ல ஒரு பாசத்தோடு பழகும் சுபாவம் உள்ளவங்க. அந்த ரெண்டு பயங்கர அதினே தத்துவத்தை நேற்றுக்கு முதலாம் ஆண்டு நினைவு தினம். நேற்று எனக்கு இடைப்ப கிடைக்கவில்லை என்பதால் இன்று நான் தாய்மையில் ஆணைப்படுத்திலே சின்ன குயின் சித்தரா ரெண்டு பயங்கரிக்காக பாடிய சின்ன பெண்ணா செல்ல பெண்ணா பாடலை உங்கள் பயன்படுத்தில் அனைத்து நேரோடு நீங்களும் நானும் இளையதாரும் சேர்ந்து கேட்க நினைக்கிறேன். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசினேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார், பாடல் கேட்கலாம்.

0: சரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
8: என்ன படம் வந்து சட்டம், நண்பனே ஓ நண்பனே.
7: சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
8: தேங்க்ஸ்.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: Consciously Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் பனேரலி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் சுகமான காலை வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
7: படத்தின் பேர் வந்து எங்க சின்ன ராசா. பாடம் வந்து மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன் அந்தி மாலை காற்று வழியா. இந்த பாடல்ல வந்து ஜானகி அம்மா, எஸ் பி சார், பாக்கியராஜ் மூன்று நினைச்சிருப்பாங்க.
6: சரி, பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
7: நன்றி.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: நேரம் 9:25. குமரி பண்பலை 101 இது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது விருப்பமான பாடலை கேட்கவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம் சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
10: பாடசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன்.
9: என்ன பாடல் வேணும் சார்?
10: படம்

0: கவிதை
1: சரி சார், உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பனை 101 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
0: நன்றி.

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ்

0: மற்றும் கல்யாண்காடு நாகர்கோவில் கால் 9500700774.
1: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஸ்ருதி, பருத்தி விடையில இருந்து
1: பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
2: விஸ்வாசம் படத்துல இருந்து கண்ணான கண்ணே அந்த பாடல் கொடுங்க.
1: சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
2: நன்றி.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவெல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா.
1: நீலாங்கடையிலிருந்து ரைமா அம்மா பேசுறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: டூல் படத்திலிருந்து ஆசை ஆசை அந்த பாடல்.
0: சரி, அந்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிம்மா.
1: நன்றி.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வரை பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வரை பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வரை பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும் போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
4: நேரம் 9:45. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த

0: ஜூனியர். வணக்கம். நேம் என்ன சார்? சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பொங்கி வரும் காவிரி படத்துல இருந்து வெள்ளி கொழுது
0: சொல்லி. ஓகே சார், உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று முற்பகல் 11:02 ஏக்ஸூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க, வடலிவிளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 11:30 குமரி பண்பலையுடன் மௌனம் தேவைப்படும் இடங்கள் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2907722. முன்னிணைப்பெண்ணாக 0462. அலைபேசி எண் 890-325-7039. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல்? சரி சார், பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி சார். நன்றி.

இதுவரை பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் சார்பாக நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறாா்.

0: இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணுபுலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 உயர்ந்து 6.75 விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 உயர்ந்து 1,05,440 விற்பனையாகிறது. ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரிப்பண்ணில் 101 தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.

0: நேரம் காலை 10:02. நேர்களோடு புத்துணர்ச்சியாய் இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.
1: வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஒரு பயணத்திற்கு எப்படி தெளிவான பாதை தேவையோ, அதுபோல நம் வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டுபவை புத்தகங்கள். அறிவின் ஊற்றான புத்தகத்தினை எப்போதும் துணையாக கொண்டால் நம் அறிவும் நம் பார்வையும் விசாலமாகும், தெளிவான சிந்தனையும் இருக்கும். குமரி பண்பலை 101 புத்தக வாசிப்புக்கான நேரம் இது. வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நம் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை எடுத்திருக்கிற புத்தகங்களை வாசித்து வருகிறோம். இன்று நாம் வாசிக்க இருக்கும் புத்தகம் வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை.
0: இது வந்து தலைப்பு. இந்த தலைப்புக்கு இடையிலேயே ஒரு சின்ன தலைப்பு, சுயநேசமே உங்கள் மேன்மைக்கான திறவுகோள் அப்படின்னு தந்திருந்தாங்க. அதுவும் சொன்னோம். இந்த புத்தகத்தை வந்து தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் வந்து நமக்கு தமிழ்ல படிக்கிறதுக்காக எழுதி தந்திருக்காங்க,
1: மொழிபெயர்த்திருக்காங்க.
0: அதாவது இந்த வெக்ஸ் கிங் அவர் வந்து அவர் ரொம்ப வாழ்க்கையில

0: வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களெல்லாம் சொல்லி நான் அதனால் நான் வந்து இவ்வளோ சக்ஸஸாக இருக்கேன் அந்த மாதிரி யாராவது இதில் பயன்படுத்துமே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது வந்து கஷ்டப்பட்டது முதல்ல சொன்னாங்கல்ல, அவங்க அம்மா கூட ஒரு முகாமில் இருந்தது, அவங்க குடும்பத்தோட அக்கா தங்கச்சி கூட எல்லாம் வந்து கஷ்டப்பட்டது, அப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது, பணத்திற்காக நிறைய கஷ்டப்பட்டது, இதெல்லாம் தந்திருக்காங்க.
1: தங்குற இடத்துக்காக
0: இதில் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, தங்குற இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு மட்டும் கிடச்சி, வெயிலையும் மழையிலையும் அது ஒரு பாதுகாப்பு தந்துச்சு, ஆனால் வந்து கூட இருக்கிற யாருமே அவங்களுக்கு சாதகமாக இல்லைங்க மாதிரி ஒரு தோணல் இருந்துச்சு அவருக்கு. இதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு கல்லூரி நாட்களுக்கு வராரு. அதுக்கு வந்து அறிமுகம்னு கொடுத்துருக்காங்க அவர். இது வந்து பகுதி ஒன்று, அதிர்வுகள்ங்கிற தலைப்பில். ஒரு அதிர்வு அப்படின்னது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில் வந்து ஏதாவது அதிசயங்கள் நிகழாதா அப்படிங்கிறது, ஏதோ ஒரு அதிர்வுகள், அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து நம்ம ரேடியோவை வந்து டியூன் பண்ணும்போது ஒரு அதிர்வெண்ணில் இந்த இடத்துல நம்ம குமரி பண்பலை கேட்குறதுங்க மாதிரி, நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல வந்து ஒரு அதிர்வெண், ஒரு அதிர்வு இருக்குதோ அந்த அதிர்வு தான் வாழ்க்கையை சக்ஸஸுக்கு கொண்டு போகுங்கிறத அதை கொண்டு வந்திருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, கல்லூரி நாட்களில் நான் ரொம்ப பண பிரச்சனையால் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கல்வி கடன் கிடச்சி எனக்கு, ஆனால் வந்து அந்த கல்வி கடன் பெரும்பகுதி வந்து நான் இருந்த ரூமுக்கும் என்னுடைய சாப்பாட்டுக்கும் இதர செலவுக்கும் அப்படி போச்சே இருந்து. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, பணத்தை வந்து திட்டமிட்டு செலவிட தொடங்குறாரு. ஆனாலுமே அவருக்கு வந்து கையில் பணம் இல்லை. இந்த டைமில் நமக்கு என்ன ஆசை இருக்கும், கல்லூரி நாட்களில் நண்பர்களோட மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்க கூட வந்து நேரம் போக்கணும்லாம் இருக்கும்ல. ஆனால் அந்த நேரங்கள்லாம் இவர் வந்து இவருடைய பணத்தேவையை பற்றியே தான் ஃபுல்லாக சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க கூட ஜாலியாக இருக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த நாட்களை தொலைச்சது மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்போது இவர் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த பணத்தேவையை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து இப்போ அவங்க நல்ல வசதியாக இருக்காங்க, இருந்தாலுமே அவங்க வீட்டில் வந்து ஏதாவது உணவு ஏதாவது மீதமாச்சுன்னா அதை சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இந்த ஒரு பருக்கை கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போ அவங்க வீட்டில் வந்து 7-8 பேர் கூட பிறந்தவங்க. அப்போ அந்த நைட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு நேரத்தில் அந்த சாதம் மீந்த சாதத்தில் அது கொஞ்சமாக தான் இருக்குமா, அந்த சாதத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி வைப்பாங்களாம். தண்ணி வந்து அந்த சாதத்தை விட அளவுக்கு அதிகமாக இருக்குமா. அப்போ அந்த காலையில் விடிய காலையில் எந்திரிச்ச உடனே கரண்ட் இருக்காது, எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு யார் அந்த பானையை திறந்து தண்ணி குடிக்கிறாங்கிறதுல ஒரு போட்டி இருக்குமா. அதில் ஒரு மணிலேருந்தே அவங்க வீட்டில் எல்லாம், இது உண்மையான இது, எந்திப்பாங்களாம் அவங்க அண்ணன் எந்திப்பாங்களாம் அக்கா எந்திப்பா, எதுக்கு இவங்கெல்லாம் எந்திக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு தோணுமா, எதுக்கு நம்ம அண்ணன் அக்காலாம் அப்படி எந்திக்காங்கன்னு பார்த்தா, அப்புறம் தான் அவர் கொஞ்ச நாள் கழித்து கண்டுபிடிச்சாராம், அந்த கீழே கொஞ்சம் பருக்கை சாதம் இருக்கும்ல அதை வந்து ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறாங்கிறதுக்கு ஒரு போட்டி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பசி கொடுமைகளில் அனுபவிச்சவங்கள்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுங்க மாதிரி எனக்கும் வந்து பசியாவோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் ஒருபோதும் பட்டினி கிடக்கவில்லைன்னு சொல்கிறாரு. பட்டினி நான் இருக்கல. அப்புறம் இவருடைய கோடை விடுமுறை முடியுது கல்லூரியில். அப்புறம் என்ன ஆகுது,
1: அப்போ வீட்டுக்கு போகணும்னு இருக்கு, ஆனால் வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சுற்றுலா திட்டமிட்டிருக்காங்க, அதுக்கும் போகணும்னு இவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் என்ன இல்லை, அதற்கான வருமானம் இவர்கிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப இவரோட வாழ்க்கையில் ரொம்ப நிறைய பிரச்சனைகள் வருது. வாழ்க்கை மீது ஒரு சமயத்தில் அவருக்கு விரக்தி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் தான் இவருக்கு ஒரு ரகசியம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பாக்குறாரு. அந்த சீக்ரெட், நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கருத்துக்கள் அதை பத்தி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகம் வந்து பார்வையில படுது. ஈர்ப்பு விதி என்ற எளிய கொள்கையில அது வந்து அமைஞ்சிருந்த ஒரு நூல். தங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருந்தது அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தந்திருந்தாங்க அந்த நூல்கள். அதை பார்த்து போய் இவருக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சு. என்னன்னா, நம்ம வாழ்க்கையும் இந்த புத்தகத்தை படிச்சா நம்ம வாழ்க்கையும் சிலத்தையும் மாறும் அப்படிங்கிற சின்ன ஒரு நம்பிக்கை, இப்போதான் விரக்தி ஏற்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் வாழ்க்கை மேல ஒரு சின்ன ஒரு பிடிப்பு வருது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதை குறித்து சிந்திக்கிறீர்களோ அதை உங்கள் வாழ்வில் யதார்த்தமாக்க முடியும் அப்படின்னு அந்த ஈர்ப்பு விதி சொல்லியிருக்கு. அதாவது மேக்னெட் மாதிரி, நம்ம ஒரு மேக்னெட்டா இருந்தோம்னா நமக்கு விருப்பப்பட்டதெல்லாம் நம்ம கிட்ட வந்துரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு காந்தமா மாறும்
0: சொல்லுவாங்கல்ல, வந்துரு வந்துரு வந்துரு ஏதோ நம்ம கிட்ட வந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குமா சொல்லுவாங்கல்ல, திரும்பி பாருன்னா அவங்க யாரோ நம்மள திரும்பி பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம நம்மள்ட்ட கவனத்தை இழுக்கிறது அந்த மாதிரி.
1: அப்போ என்ன பண்றாரு, அப்போ உங்கள் எண்ணங்களின் மூலம் உங்களால் எதையும் கவர்ந்து இழுக்க முடியும். இதே சேம்

டைம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, விருப்பப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, நம்ம எந்த எதை பத்தி சிந்திக்கிறோமோ அதையும் கவர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு. அதாவது வாழ்க்கையில விரும்பாத விஷயங்களையும் பொருந்தும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேர்மறையாக சிந்திக்கணும்னு சொல்லுவாங்க. அதே டைம்ல நம்ம வேண்டாத விஷயங்கள், கவலையான விஷயங்களை ரிப்பீட் பண்ணி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதைதான் ஈர்த்துட்டு வந்துட்டே இருப்போம் அப்படி. அதனாலதான் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேர்மறையா சிந்திங்க அப்படின்னு, நல்ல விஷயங்களை மட்டும், நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே யோசிப்போமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை வந்து யோசிச்சப்போ அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு விதியை பத்தி கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்போமே, ஒரு சின்ன ஒரு ட்ரையல் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த ஈர்ப்பு விதிய தன்னோட வாழ்க்கையில வந்து புகுத்த பாக்குறாரு. என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, அந்த ஒரு சுற்றுலா போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா.

0: என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, அந்த ஒரு சுற்றுலா போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கான 500 பவுண்டுகள் பணம் தேவைப்பட்டிருக்கு. அந்த பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இதற்காக ஈர்ப்பு விதிக்க மேல ஒரு அதாவது ஆர்வம் வந்திருக்கு. அந்த ஈர்ப்பு விதியில சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர் பின்பற்றாரு, நேர்மறையா இருக்க தொடங்குறாரு. தன்னோட வாழ்க்கையில விரக்தியெல்லாம் மறந்து நேர்மறையா இருந்தா மட்டும்தான் இது செயல்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாரம் கழிஞ்சிடுச்சு, அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன வருது அப்படின்னா, கூடுதலா நீங்க வருமான வரி கட்டிருக்கீங்க,
1: டாக்ஸ் ஓவரா கட்டிருக்கீங்க,
0: அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தோடனே இவருக்கு அந்த ஈர்ப்பு மிதி மேல வந்து சீக்கிரம் அந்த
1: நமக்கு வந்து
0: சந்தோஷம் வந்து நம்பிக்கை.
1: அதான் நமக்கு ஏதாவது ஒரு பண தேவை இருக்கும் போது திடீர்னு சொல்லுவாங்கல்ல, கூரைய பிச்சுட்டு கடவுள் கொடுத்த மாதிரிங்க மாதிரி யாரோ வந்து அப்படி தந்தது மாதிரி அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்றாரு அவர் வந்து, அது எப்போ வரும் எப்போ வரும்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, ஏன் என்னதுக்காக
0: சுற்றுலா போகும்,
1: நண்பர்கள் கூட சுற்றுலா,
0: காலம் கொஞ்சம் குறைவா இருக்கு, ஒரு வாரம் தான் இருக்கு,
1: ஒரு வாரம் தான் இருக்கு, அதுக்குள்ள வந்து எப்படியாவது தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ் இவங்களுக்கு தபால் அனுப்பியிருந்தாங்கல்ல, அவங்க அதிகமாக டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் டேக்ஸ் இதில் கட்டினேன், அது எப்போ வரும், வெயிட் பண்ணுங்க வரும், 2 நாளில் வரும், 3 நாளில் வரும் அப்படின்னா திரும்பவும் அவருக்கு ஆர்வம் எப்போ வரும், ஏன்னா அது நாள் நெருங்கிட்டு கடைசி நிமிடத்துக்காவது கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தியக்கூறு ஏதாவது இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. எப்படியும் கிடச்சிரும், நம்ம போயிடுவோம் போயிடுவோம் போயிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அவருக்கு. இல்ல சொல்லுவாங்கல்ல, நேர்மறையா சிந்திங்க, உங்க இலக்கை வந்து தெளிவா மனசுல வைங்க அப்படிங்கறதுதான் ஈர்ப்பு விதியோட மெயினான தத்துவம். வாய்ப்புகள் வந்தா அதை பயன்படுத்துங்க அப்படிங்கறத அவரு திரும்ப திரும்ப ஓடப்பட்டு பாக்குறாரு மனசுல. நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அது கரெக்டா வந்திருக்கு, ஆனா அது இந்த டூருக்கு போகணுமே அப்படின்னு ஒரு படபடப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அவருக்குள்ள
0: என்னோட கடிதம் வந்துச்சா அப்படின்லாம் கேக்குறாரு. அவங்க வந்து ஆமா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வாரம் ஆகுது, அப்போ வந்து நண்பர்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, நானும் வருவேன் அப்படின்னு
1: எல்லாம் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாசிட்டிவான இதுலயுமே அவருக்கு ஒரு விரக்தி வந்துட்டு, என்ன விரக்தினா அஞ்சு வருமா வராதாங்கிற விரக்தி காரணமா வருமான வரித்துறை அடிக்கடி கூப்பிட்டு என் கடிதம் வந்துட்டா வந்துட்டா டாக்ஸ் எப்போ வரும் திரும்ப எப்போ இப்போ இந்த ரீபேமெண்ட் எப்போ கிடைக்கும் அந்த மாதிரி இவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு.
0: இன்னொரு விஷயம் அதுல சொல்லியிருக்காங்க பாருங்களேன், இவர் எதிர்மறையா யோசிச்சா நமக்கு வந்து அந்த ஈர்ப்பு விதி பயன்படாது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ஊக்குவிப்பு நூல்களை வந்து படிக்க ஆரம்பிப்பாரு. எதுக்காக, மனநிலையை வந்து மேம்படுத்திக் கொள்ளணும், நேர்மறையாதான் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு.
1: அப்படி படிக்க ஆரம்பிச்சாலுமே அந்த விடுமுறை வந்து நேரம் வந்து ரொம்ப குறைவாயிட்டே இருக்கு. நண்பர்கள் வந்து உல்லாச விடுமுறைக்கு போறவங்க அவங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க உல்லாச விடுமுறைக்கு போறதுக்கு. ஒரு வாரம் போயிட்டு எந்த தகவலும் வந்த மாதிரி இல்லை. அப்புறம் வந்து உல்லாச பயணத்தை எண்ணத்தை வந்து அப்படியே யோசனையை கைவிட்டுட்டு என்னை விட்டுட்டு நீங்க போங்க அப்படின்னு மாதிரி ஒரு சோர்வான ஒரு மைண்ட்ல சொல்றாரு. ஒன்று வந்து அதுலேருந்தையும் திரும்ப மனசை திரும்பி அந்த ஊக்குவிப்பு நூலை படிக்கும்போது திரும்பியும் அவர் அதாவது அந்த புக்கை வந்து கையில் விடவே இல்லை அந்த ஈர்ப்பு விதிக்கான இந்த இது. ஒரு சில நாட்கழிச்சு என்ன செஞ்சுன்னா அவருக்கு வருமான வரியிலேருந்து இன்னொரு கடிதம் வருது. பதட்டத்தோடு திறந்து பார்த்தா அது 800 பவுண்டுக்கான காசோலை வந்துச்சு. உடனே என்ன பண்ணுவார்,
0: அப்படி இன்ப அதிர்ச்சியா அப்படியே சந்தோஷத்துல வந்து திக்கு முக்காடி போனேன் அப்படின்னு மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போனேன். உடனே என்ன பண்றாரு, பேங்குக்கு போறாரு, அதை வந்து பணமா பெற்றுக்கொண்டு
1: சாதாரணமா போட்டா 5-6 நாள் ஆகும் அது திரும்ப ரிட்டர்ன் ஆகுறதுக்கு. ஆனா 3 நாட்கள் ஈர்ப்பு விதி அப்படி கொண்டு சேர்த்துட்டு அவருக்கு காசுகளை வந்துட்டு அடுத்த திங்கட்கிழமை நானும் என் நண்பர்களும் உல்லாச பயணத்திற்கான பயணச்சீட்டுகளை வாங்கினோம். அதற்கடுத்த 4 நாட்களில் நாங்கள் எங்கள் விமானத்தில் ஏறினோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு எழுதும் போது அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா எழுதியிருப்பாரு பாருங்க. அந்த உல்லாச பயணம் அருமையாக இருந்தது, ஆனால் அதைவிட முக்கியமாக நான் ஈர்ப்பு விதியின் ஒரு தீவிர விசுவாசியாக ஆகியிருந்தேன் அப்படின்னு.
0: இதை பயன்படுத்தி என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றுவது என்று நான் தீர்மானித்தேன். அது நடந்துருச்சுல்ல, அந்த மாசம் நடந்துருச்சுல்ல, அப்ப நம்ம வாழ்க்கையை மாத்தினா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்கு வருது.
1: அதுக்கடையில வந்து இந்த ஈர்ப்பு விதி வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா இந்த ஈர்ப்பு விதியிலையும் ஏதோ ஒரு விடுபட்டு போன ஒரு அம்சம் கூட அவருக்கு மைண்ட்ல ஓடுது. அதை அடுத்த பார்க்கலாம். நேர்களுக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு திரைப்பட பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். இது தேவராட்டம் திரைப்பட பாடல்.

0: மாமா, என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
8: அப்போ கார் வாங்க போறோமா?
7: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
8: வாவ், கிரேட்.
9: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500.

0: 7 00 7 4.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
7: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
12: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
13: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
12: Phone 233-066.
14: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி. நிரலி இன்றைக்கு வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வெக்ஸ்கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்துக்களை படிச்சுட்டு இருக்கோம். ஈர்ப்பு விதி, அதை பத்தி தான் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப ஈர்ப்பு விதி வேலை செய்யணும் அப்படின்னா நேர்மறையாக சிந்திக்கணும். ஆனா எப்பவுமே ஒரு நேர்மறையா சிந்திச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கொஞ்சம் முடியாது. அது பழக்கத்து பழக்கமானா முடியும் அப்படிங்கறதான். இப்போ ஈர்ப்பு விதியான ஒரு விஷயத்த வந்து அவர் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப என்ன என்னாச்சு, அடுத்தது நிறைய ட்ரை பண்றாரு, எதுவும் நடக்க மாட்டேங்குது. இவருக்கு திரும்பவும் ஆப்போசிட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சமயத்துல வந்து விரக்தின்னா ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு, கல்லூரிக்குன்னு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட வர்றாரு. இருந்தாலும் யோசிக்கிறாரு, எங்க அம்மா வந்து அம்மா ஆசைப்பட்டு அனுப்புனாங்க, நிச்சயமா நம்ம அந்த கல்லூரி படிப்பை முடித்தாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட இறுதி ஆண்டுல லாஸ்ட் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. இப்ப குழந்தைங்க வந்து அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் எழுதிட்டு வரணும்னு சொல்லும் போது நாளைக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுதுன்னா இன்னைக்கு நைட் இருந்து எப்படி எழுதுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவர் வந்துட்டாரு. இவ்வளவு நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச காலம் தான் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுக்கணும். எப்படி முடிப்பேன், அதுக்கான நான் முடிச்சிருந்து எழுதினா கூட எல்லாம் பண்ணா கூட முடியாதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ரொம்ப பயம் வருது, அதுக்கு கூட பதட்டம் வருது. எப்படி முடிப்பேன், நான் முடிக்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு இதுலயே அவர் வந்து போயிட்டு இருக்காரு. ஈர்ப்பு விதி வந்து எல்லா நேரத்திலும் வேலை செய்யாது அப்படின்னு அவருக்கு அப்போ வந்து தெளிவானது.
15: அதனால கல்லூரி படிப்பை விட்டுட்டு தீர்மானிச்சு வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அது எனக்கு நான் கட்படக்கூடிய கஷ்டங்கள்லாம் எனக்கு இது நியாயமே இல்லை, எனக்கு ஏன் இப்படி வந்து அப்படின்னு ஒரு கோபம் வரும்ல. நான் வந்து என்னுடைய இந்த கஷ்டங்களுக்கு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நான் ஒரு பலிகடாவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி தன்னைத்தானே வந்து பழைய மோசமான நினைவுகளை போட்டு குழப்பி குழப்பி நம்ம அதை நிறைய பேர் செய்வோம். எப்போ வந்து நம்ம சோர்ந்து போய் இருக்கோமோ பழைய நினைவுகளை போட்டு குழப்பி குழப்பி யாராவது வந்து நம்மள்கிட்ட பாசிட்டிவா பேசினாலும் அவங்களே வந்து நெகட்டிவ் ஆகி
14: விட்டாங்க. டைம் போகலன்னா கூட ஒரு சில வந்து என்ன ஞாபகம் இருக்கு,
15: இந்த பேஜ்ல இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்க மாதிரி அன்னைக்கு அந்த நாள்ல அந்த டைம் ரயில்வே ஸ்டேஷன்ல நீ நிக்கும் போது இந்த மாதிரி வரும்ல. சோ அந்த மாதிரி ஏதோ வந்து இதாச்சு. ஆனா வந்து இவருக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாயிட்டான். என்ன தெளிவாயிட்டா, என் வாழ்க்கையில வந்து மகத்தான விஷயங்கள் ஒருபோதும் நிகழவில்லை அப்படின்னு நெகட்டிவா வந்துட்டாரு.
14: இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு பாருங்களேன், நான் எல்லாவற்றையும் பிரச்சனைகளை எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், வாழ்வதற்கு எனக்கு எந்த காரணமும் இருக்கவில்லை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல கூட வர்றாரு. கனவுகளை என்னால் ஒருபோதும் நனவாக்க முடியாது, கனவுகளை அப்படியே வச்சிருந்தோன்னா என்ன அர்த்தம், இது வந்து பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் யோசிக்கிறாரு. பெரிய விஷயங்களை எல்லாம் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நான் என்ன நானே ஏமாத்திட்டு வந்திருக்கேன், இப்படி எல்லாம் எல்லாமே ஆப்போசிட்டா எதை மாதிரியாவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.
15: அந்த டைம்ல ஒரு வேலையும் தேடுறாரு, வலைதளங்கள்ல வேலையும் தேடுறாரு. அப்போ அவர் வந்து நல்ல சம்பளம் தரக்கூடிய வேலை, சுவாரஸ்யமான வேலையா இருக்கணும், எனக்கு பிடிச்ச வேலையா இருக்கும் அப்படின்னு அந்த பார்த்து பார்த்து அப்ளை பண்றாரு.

0: அப்படி பண்ணும்போதும் இவருக்கு என்னன்னா ஒரு தகுதியுமே இவருக்கு இல்லைங்க மாதிரியே வருது. ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா நான் வந்து ஒரு முழு தோல்வியாளன் மாதிரி தெரிய மாட்டேனே, ஒரு சாதாரண ஒரு வெற்றியாளனாக கூட இருப்பேனே அப்படிங்கிற மாதிரி என் குடும்ப செலவை மட்டும் நான் பார்த்துக்குவேனே. இப்போ இந்த சொல்லுவாங்க இல்லையா, பஸ் வந்து நிக்காதா அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்போம். பஸ் நின்ன உடனே என்ன பண்ணுவோம், ஏறி ஒரு பஸ்ல கொஞ்சம் ஒரு ஓரத்துல ஒரு விளிம்பிலியாத இடம் கிடைக்காதா அந்த மாதிரி, அப்புறம் என்ன கடைசியில உட்காரணும் அப்படின்னு ஒரு ஜெனரல் சீட் வேணுங்க மாதிரி அப்படிதான் இவருடைய எண்ணம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல என்னன்னா இவருடைய வீட்டு செலவை ஈடுகட்டுறதுக்காவது எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, இல்லைன்னா என்னுடைய தங்கச்சிக்கு என்னுடைய சகோதரியின் அக்காவா தங்கச்சியான்னு கொடுக்கல சகோதரின்னு கொடுத்துருக்காங்க, சகோதரியின் திருமணத்திற்கு என்னால உதவ முடியுமா அப்படின்னா நிறைய வந்து அவர் யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு வேலை கிடைச்சா நான் வந்து ரொம்ப கச்சிதமான ஊழியராட்டு உண்மையாட்டு இருப்பேன் அந்த வேலை வேலை தரக்கூடியவங்களுக்கு
1: எழுதி சொல்ற.
0: ஆமா, விண்ணப்பத்துல அதாவது இந்த பள்ளிக்கூடத்துல சில குழந்தைங்க எழுதி இருக்கும் இந்த பரிச்ச பேப்பர்ல சொல்லுவாங்க ஒரு ஆசிரியர், நான் இந்த பரிச்ச பேப்பர்ல நான் ஒண்ணுமே எழுதல, எனக்கு தயவு செய்து கருமை அடிப்படையில் மார்க் வழங்கணுங்க மாதிரி ஏதோ வந்து எழுதி அனுப்பியிருக்காரு. அப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து வந்துட்ட பிறகும் கல்லூரி படிப்பை விடணும் நினைக்கிறாரு, ஆனா விட முடியல,
1: விட முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியும்.
0: அவருக்கே தெரியுது.
1: இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க சகோதரிக்கு திருமணம் இருக்கு, போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு, எனக்கு இப்ப நிறைய ஒர்க்ஸ் இருக்கு அதனால வந்து வர முடியாது அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நல்ல விளைவுகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு துணிச்சலோடு நல்ல நம்பிக்கையோடு என் முயற்சிகளை தொடர வேண்டும் அப்படின்னு கூட ஒரு கட்டத்துல வந்து தீர்மானிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, வீட்டு குடும்ப உறுப்பினர்களோட நெருக்கடியின் பேர்ல அடிக்கடி கூப்பிடுறனால சகோதரோட திருமணத்துக்கு வந்துட்டாரு.
0: வரவே முடியாது தங்கச்சிக்கு அப்படி அக்கா அது சகோதரி கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன்னு சொன்னவர் கோவால அந்த கல்யாணம் நடக்குது, கோவாக்கு போறாரு. அங்க போன பிறகு எல்லாரும் உற்சாகமா இருக்காங்க, ஆனா அவங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளைகிட்டையும் ரொம்ப பாசமா இருக்காங்க. இவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா யாராவது என்ற வந்து எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட ஒரு பச்சாதாபம் காட்டணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் இவரை விசாரிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நொந்து போய் நூடுல்ஸா இருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி.
1: இதுவே அவரோட டேர்னிங் பாயிண்டா ஆகுது இந்த திருமணம். ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு சென்ற போது எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது, அவரோட மனம் வந்து அமைதி அடைந்தது, ரொம்ப ஆசுவாசமா அவரு உணர்றாரு. அப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா,
0: அப்புறம் என்ன பண்ணாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரு இவ்வளவு குழப்பங்கள் நிலவிட பிறகும் என்னாச்சுன்னா உள்ளூர அமைதியா தான் இருக்காரு, ரொம்ப அமைதியா தான் இருக்காரு, ஒரு நல்ல விதமாட்டு தான் அவர் உணர்ந்திருக்காரு. வெளியில தான் அவர் கொஞ்சம் கரடு முரட்டா எதையும் தூக்கி வீச கோவப்படுற அந்த மாதிரி
1: திருமணம் வந்து அவரோட மனசை வந்து சாந்தப்படுத்தி இருக்கு. நீண்ட காலத்திற்கு பிறகு முதன் முறையாக நான் நன்றி உணர்வு கொண்டேன், நேர்மறையாக உணர்ந்தேன், என் சகோதரின் திருமணம் என்றென்றும் என் நினைவில் இருக்கும், பிரபஞ்சம் இயக்குகின்ற விதம் குறித்து அது எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்தது. இப்ப வந்து திரும்பவும் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த கூட திருமணத்துல சந்திச்ச எல்லாருமே ரொம்ப பாசமா பேசுறாங்க, யாரு தெரியாத ஒருத்தங்க அந்த திருமணத்துல வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இவர்கிட்ட ரொம்ப பாசமா பேசுறாங்க, நட்பா பேசுறாங்க. இது வந்து புதிய உற்சாகத்தை இவருக்கு தந்துச்சு.
0: அதுல வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாரு, அதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல அதுக்கு ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், நல்ல கடினமான மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு எக்ஸாம், அதுலயும் வந்து ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காரு. அது வந்து அவருக்கு வந்து வியப்புல ஆட்டுச்சு, நம்ம இவ்வளவு இதுலயும் நம்ம இந்த பிரச்சனையிலயும் நம்ம வந்து சக்சஸ் ஆயிட்டோமேனு அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் அந்த சான்றிதழை காட்டுறாரு, எனக்கு வந்து வேலை கிடைச்சதுன்னு. அப்புறம் வந்து இவர் என்ன சொல்றாரு, அதோட வாய்ப்பு என்னன்னா ஈர்ப்பு விதியை பயன்படுத்திய பின்னர் தான் நான் பல வெற்றிகளை அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா சில நேரம் எனக்கு வெற்றி கிடைக்கல, சில நேரங்கள்ல கிடைச்சு, ஆனா ஈர்ப்பு விதி உண்மை அப்படின்னு சொல்றாரு. நான் விரும்பிய அனைத்தும் எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் எனக்கு போன விஷயங்கள் பின்னர் மறைமுகமான ஆசீர்வாதங்களாக உருவெடுத்தன, எதெல்லாம் அவரை விட்டு போச்சோ அதெல்லாம் அவருக்கு ஆசீர்வாதமா மாறுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஈர்ப்பு விதியை நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. எது உங்களுக்கு வேணுமோ ஒரு நெகட்டிவான எண்ணம் வந்தாலும் அதை நீங்க வந்து பொருட்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில வாசிப்பை சுவாசிப்போம். நிகழ்ச்சியில வந்து நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை வெக்ஸ்கிங் எழுதிய ஒரு சூப்பரான புத்தகத்தை படித்தோம். அதில் ஈர்ப்பு விதி அதாவது ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம் நேர்களை. நிகழ்ச்சியில் இருந்து இதுவரை இணைந்த தோழிகள்
0: கலைமகள் பாலசுப்ரமணி
1: ஆர் பத்மஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோவில்.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:32.

திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலாவதாக வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா இசையில் எஸ் ஜானகி, குரலில் மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடல்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: திரை இசையில் அடுத்து கேட்கலாம். மறுபடியும் திரைப்படத்திற்காக ரவி பாரதி வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும் போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: நேரம் 10:46. திரை இசையில் அடுத்து கேட்கலாம் வைரமுத்து, கிரீஸ் புத்தாஞ்சேரி வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில், எம்ஜி ஸ்ரீகுமார், எஸ் ஜானகி குரல்களில் உயிரை திரைப்பட பாடல்.

0: உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
7: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
6: போன் 233-066.
8: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன். இதில் மௌனம் தேவைப்படும் இடங்கள் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 1-990-7222. முன் இணைப்பெண்ணாக 0-4652. அலைபேசி எண் 890-325-7039. திரைசெயல் அடுத்து கேட்கலாம். வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, குரல்களில் உத்தமராசா. திரைப்பட பாடல்

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே, இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழர்களுக்கான தலைப்பு, பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம். பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியின் அவசியம் குறித்து உங்களது கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1209072722. முன்னிணைப்பெண்ணாக 0465 2 அலைபேசி எண், 890-325-70-39. நேயர்கள் இதுவரை திரையிசை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகளின் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த தினம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம்

0: தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே விதிகளை மீறி வண்டல் மண் அள்ளிய புகாரின் பேரில் 11 டிராக்டர் மற்றும் JCB இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6.75 ரூபாய் காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. காற்றில் ஓர் இனிய பயணம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்தின் குமரி பண்பலை 101. ஏக்சூர்

0: உற்சாகமும் தன்னம்பிக்கையும் திறமையும் ஒன்னா சந்திக்க கூடிய ஒரு இனிய நேரம்னா அது இதுதான். பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலை நிகழ்ச்சிக்கான நேரம். இன்னைக்கு பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலை நிகழ்ச்சி வடலிவிளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பங்களிப்புல அறிவை விதைக்கவும் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் தயாரா இருக்கு. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் உங்களை. நம்மை குழந்தைகளுடன் மகிழ்விக்க ரெடியா இருக்காங்க நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன். இவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் கலைமகள். வணக்கம் அன்பு நேயர்களே. வானவில்லின் வண்ணம் ஒத்த புன்னகை, வான்மழை அமுதமாய் பேசும் மொழி, மின்னல் வேகம் பாய்ச்சும் ஒளி விழிகள், சின்ன தேவதைகளாய் அன்பு குழந்தைகள். அவர்தம் சொல்லழகில் நம்மை மறக்கும் அற்புதமான நேரம் புதன்கிழமையின் பொன்னான வேளை, குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலையில் இன்றைக்கு நம்மோடு வடலிவிளை அரசு தொடக்கப்பள்ளி அன்பு குழந்தைகள். அவங்களை சந்திக்க போறோம். பெருந்தலைவரின் பிறந்த தினத்தில் வருங்கால தலைவர்களிடம் மொழி அமுதம் சுவைப்போம். வாருங்கள் அன்பு நேயர்களே, சுவைக்கலாம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க இறைவணக்கம் பாடுறதுக்கு? பேர் சொல்றீங்களாடா?
2: என் பெயர் அனன்யா.
1: பேர் மட்டும் சொல்.
2: என் பெயர் சுகிஷா. என் பெயர் எஸ்தர் ரூபவதி.
1: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க? மூணு பேரும்.
2: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
1: பாடுவோமா?

0: இல்லைங்க. சரிம்மா, அடுத்து ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, பேர் சொல்லுங்கம்மா. பேர் என்ன கண்ணே?
1: அஸ்மிதா.
0: அஸ்மிதா என்ன படிக்கிறீங்க? எந்த கிளாஸ்டா கண்ணா?
1: பத்தாம்டா.
0: அப்படியா, பாடுவோமா? என்ன பண்ண போறீங்க இப்போ? பாட்டு தானே பாடு.
1: வானா

0: பாட்டு படிக்கிறேன், நான் இப்போது பாட்டு பாட போகிறேன். ஆடலாம் ஆடலாம், ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம், பாடிக்கொண்டே குதிக்கலாம் குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து காய்கள் தட்டலாம் தட்டலாம் தட்டலாம், தட்டி கொண்டே சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். நன்றி.
1: சூப்பரா பாடிட்டாங்க பாத்தீங்களா? சிரிக்கலாம் சிரிக்கலாம், நாமும் சேர்ந்து சிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா அவங்க பேசினாலே அழகு, அதுல பாடியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. உங்க பேர் என்னப்பா?
2: நிகில் தாசன்.
1: நிகில், என்ன படிக்கிறீங்க கண்ணு?
2: ஐந்தாம் வகுப்பு.
1: சரி, இப்ப எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்கப்பா?
2: கன்னியாகுமரி மாவட்டத்தின் பத்மநாபபுரம் அரண்மனையை பற்றி கூற வந்துள்ளேன். இந்த அரண்மனைக்கு இது 1592-1599 திருவாங்கூர் ஆண்ட இரவிவர்ம குலசேகர பெருமாள் என்ற கிபி 1690 கட்டப்பட்டது. இது மன்னர்களின் ராஜ்ய உறவிடமாக அந்த அரண்மனை திகழ்ந்தது. அரண்மனை வளாகம் 185 ஏக்கரில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வேலி மலையில் உள்ளது. இது கேரளாவில் இருந்து தலைநகர திருவனந்தபுரத்திலிருந்து 52 கிலோமீட்டர் தொலைவிலும் தக்கிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. அரண்மனை ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. அதில் பாரம்பரிய பொருட்கள், கல்வெட்டுகள், செப்பனடுகள், கல் மற்றும் மரத்தால் ஆன சிற்பங்கள், நாயங்கள் மற்றும் படையல்கான காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 1994 இந்த அரண்மனை புதிதாக கட்டப்பட்ட கட்டத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த அரண்மனையின் முக்கிய பகுதிகள் பூமுகம் நிலவு மண்டபம், மந்திர சாலை, அவை மண்டபம், மணிமேடை, மணிக்கூண்டு, நாடக சாலை, கதவளை நடனம் ஆடுமிடம், உணவுக்கூடம், தாய் கொட்டாரம், முப்பளிக்கை மாளிகை, அடுக்கு மாளிகை, கண்ணாடி தளம், சவராத்திரி மண்டபம், இந்திர விலாசம் மற்றும் சந்திர விலாசம் போன்றவை காணப்படுகிறது. நன்றி.
1: என்ன ஸ்பீடப்பா, பத்மநாபபுரம் அரண்மனையில என்னன்னா இருக்கு அப்படின்னு அருமையா சொல்லிட்டாங்க. கேட்ட எல்லாருமே மறுபடியும் அங்க போனோம் அந்த என்ன தோணும் இல்லையா? சரிம்மா, அடுத்தது யார் வந்திருக்காங்கன்னு கேட்டெல்லாம் பேர் சொல்லுங்க.
2: ஆரோன் சங்கீத்.
1: சங்கீத், என்ன படிக்கிறீங்க?
2: ஐந்தாம் வகுப்பு.
1: ரெண்டும் ஒண்ணுதானே சொல்லலாம் இல்லையா? சரிப்பா, என்ன சொல்ல போறீங்க இப்போ?
2: கிரிக்கெட் பந்தும் பாட்டியும் கதையை கூற வந்துள்ளேன். ஒரு நாள் நானும் நண்பர்களும் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். அப்போது என் நண்பன் அடித்த பந்து மைதானத்தை ஒட்டியிருந்த வீட்டின் ஜன்னலில் பட்டது. ஒரு பாட்டி வீட்டில் இருந்து வெளியே வந்தார். நாங்கள் ஓடி சென்று ஒளிந்து கொண்டோம்.

0: மீண்டும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நேர்களே. வணக்கம்.
1: வணக்கம். கதை கேட்டுட்டே இருந்தோம், கதையில ஒரு சின்ன இடைவேளை மாதிரி ஆயிடுச்சு. கதையை சொல்லலாமாடா கண்ணு?
2: ஒரு நாள் நானும் நண்பர்களும் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது என் நண்பன் அடித்த பந்து மைதானத்தை ஒட்டியிருந்த வீட்டின் ஜன்னலில் பட்டது. ஒரு பாட்டி வீட்டில இருந்து வெளியே வந்தார். நாங்கள் ஓடி சென்று ஒளிந்து கொண்டோம். பாட்டி சுட்டு முட்டு பார்த்து விட்டு வீட்டிற்குள் சென்றார். மறுநாளும் விளையாடும் போது நான் அடித்த பந்து அதே ஜன்னலில் பட்டது. மறுபடியும் நாங்கள் ஒளிந்து கொண்டோம். பாட்டி வெளியில் வந்து எட்டி பார்த்தார். சிறிது நேரம் கழித்து பாட்டி வீட்டின் வழியாக நடந்து செல்லும் போது உடன் வந்த நண்பன் பாட்டி வீட்டின் காலிங் பெல்லை அடித்தான். நான் தேவதறியாத அங்கே நின்று கொண்டிருந்தேன். பாட்டி இவன் தான் பிடிங்க, ஜன்னலில் பந்து அடித்ததும் இவன் தான் என கத்தி கொண்டு ஓடினான். பாட்டி என்னை பிடித்தார், என் அம்மாவிடம் ஒப்படைத்தார். அம்மா என்னை திட்டினார், மேலும் என் காதை பிடித்து செருகினார். நான் வழி தாங்காமல் அழுதேன். இதனை பார்த்த பாட்டி பரிதாபப்பட்டார், அவனை அடிக்க வேண்டாம் என்று கூறினார். மறுநாளும் விளையாடும் போது மறுநாள் நாங்கள் அனைவரும் மைதானத்தில் விளையாடும் போது பாட்டி வந்தார். திடீரென்று பாட்டி வந்ததால் நாங்கள் ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தோம். பயப்படாதீங்க, நானும் உங்களுடன் சேர்ந்து விளையாட வருகிறேன் என்றார். நாங்கள் அனைவரும் சிரித்தோம். வயதான காலத்தில் விளையாட முடியாது என்றோம். ஆனால் பாட்டி விளையாட வயது தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டினார். நன்றி.
1: பாட்டி ஆனாலும் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாப்ல, வயதானாலே குழந்தைக்கு மாதிரி தானே? ஆமாப்பா, அது உண்மைதான். வாங்க, மூணு பேர் வந்திருக்காங்க, பேர் சொல்லுங்கப்பா.
3: என் பெயர் அகல்யா.
1: பேரை மட்டும் சொல்லுங்க.
3: என் பெயர் நேகா. நிலா.
1: எங்க இருந்து

0: எந்த கிளாஸ் நீங்க? நான்காம் வகுப்புல இருந்து. சரிடா, இப்ப என்ன பண்ண போறீங்க?
1: பாட்டு பாட போறோம்.
0: பாடுங்க, கேட்டுருவோம்.

0: உயர்ந்த உத்தமர் இல்லையா? சாமி வளர்ச்சி நாள்ல கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயாவை பத்தி பாடிட்டாங்க. உங்க பேர் என்னம்மா?
1: வர்ஷினி.
0: வர்ஷினி என்ன படிக்கிறடா?
1: ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
1: பேசுமுறைகள் பற்றி கூற வந்துள்ளேன். தாயிடம் அன்பாக பேசுங்கள், தந்தையுடன் பண்பாக பேசுங்கள், ஆசிரியரிடம் அடக்கமாக பேசுங்கள், துணைவியுடன் உண்மையாக பேசுங்கள், சகோதரருடன் அளவாக பேசுங்கள், சகோதரியிடம் பாசத்தோடு பேசுங்கள், குழந்தைகளிடம் ஆர்வத்தோடு பேசுங்கள், உறவினர்களிடம் பரிவோடு பேசுங்கள், நண்பர்களிடம் உரிமையோடு பேசுங்கள், அதிகாரியிடம் பணிவோடு பேசுங்கள், வியாபாரியிடம் கராராக பேசுங்கள், வாடிக்கையாளரிடம் நேர்மையாக பேசுங்கள், தொழிலாளியிடம் மனித நெய்யத்தோடு பேசுங்கள், அரசியல்வாதியிடம் ஜாக்கிரதையாக பேசுங்கள், பிடித்திருந்தால் பாராட்டுங்கள். நன்றி.
0: பாராட்டுகள் பிடித்திருக்குது, நிச்சயமா பாராட்டுறோம். எல்லாத்தையும் எப்படி பேசணும் அப்படின்னு அரிசியா செஞ்சுட்டாங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேசுங்கப்பா.
2: ஹர்ஷித்.
0: என்ன படிக்கிறாங்கண்ணா?
2: நான்காம் வகுப்பு.
0: என்ன சொல்ல போறீங்க இப்போ?
2: இப்பொழுது காமராஜர் கவிதை சொல்ல போகிறேன். அன்னையின் அருளை பெற்றவரே, ஆடை எளிமை கொண்டவரே, இயற்கை இன்பம் கண்டவரே, ஈகை அருமை தெரிந்தவரே, உண்மையில் வழியில் நின்றவரே, ஊக்கத்தில் உறுதி கொண்டவரே, எளிமையின் உருவாய் வாழ்ந்தவரே, ஏழையின் துயரை துடைத்தவரே, ஐம்பதின் இயல்பை காத்தவரே, ஒற்றுமையின் சிறப்பை சொன்னவரே, போதலின் அவசியம் அறிந்தவரே, அவ்வையின் அறத்தை கற்றவரே. நன்றி.
0: கவிதை ரொம்ப அருமையா இருந்துச்சு இல்லையா? ஆ முதல் லவ் வரை அருமையா சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேர் சொல்லுங்கம்மா.
3: சுகிஷா.
0: சுகிஷா என்ன படிக்கிறதா?
3: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
0: என்ன சொல்ல போறீங்க?
3: காமராஜரை பற்றி பேச போறேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 நாள் பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜரின் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவர். இவருடைய இயற்பெயர் காமாட்சியருடைய தாயார் அவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மருவி வந்தது. காமராஜர் அவர்கள் 16 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சி தலைவரான சத்யமூர்த்தி அவர்களை அரசியல் குருவாக ஏற்றார். இவர் 1954 முதல் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற காமராஜர் 1963 வரை 9 ஆட்சி செய்தார். இவரது ஆட்சியில் மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17000 பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார். காமராஜர் அவர்கள் இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். காமராஜர் அவர்கள் இவர் 1975 அக்டோபர் 2 தனது 72 காலமானார். நன்றி.
0: கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவங்களை பத்தி அருமையா சொல்லிட்டாங்க இல்ல? அழகா சொன்னாங்க. நீங்க என்னப்பா சொல்ல போறீங்க இப்போ?
4: வணக்கம். நல்லவே 30 பத்தி கூற வந்துள்ளேன். செய்ய நினைத்தது உடனே செய். குறைந்த 1 8 தமிழன் நீரை குடி. 1 ஒருமுறையாவது வாய்விட்டு சிரி. விரும்பும் நல்ல புத்தகத்தை படி. தினமும் ஒன்றை புதிதாக அறி. பழைய நண்பர்களை சந்தி. நடைபயிற்சி செய். பழம் காய்கறி தினமும் நண்பரிடம் பகிர்ந்து.

0: துணிவாக எதிர்கொள். எல்லா நன்மைக்கு என்னென்ன குழந்தைகளிடம் அன்னையை மட்டுமே வித. மனம் உடல் ஆரோக்கியம் எப்போதும் வெற்றி சாதிக்காமல் என உணர். சிறு சிறு தோல்வி அவசியம். நல் நண்பர்களுக்கு நமக்கு அவசியம். நம்பிக்கை அவசியமானால் தன் பலம் உணர். பிறரிடம் நல்லதே நோக்கு. கடந்த காலத்தின் பாடம் உணர். நிகழ்காலம் பயன்படுத்து. எதிர்காலம் தயாராகு. இன்முகம் பழகு. வெற்றி பணம் பொருள் மட்டுமல்ல, மகிழ்ச்சி மனதே பொறுத்தது. இறைவனின் தீர் நன்றி பிற தர வாரா. நன்றி.
1: வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நல்ல கருத்துக்களை அருமையா சொல்லிட்டாங்களே. நல்ல நண்பர் வேணும், தன்னம்பிக்கையோட உழைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்க பேர் என்னடா?
2: ரஞ்சனா.
1: ரஞ்சனா என்ன
2: படிக்கிறீங்க?
1: சரிடா, ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னாலே அது அழகுதான். என்ன சொல்ல போறீங்க இப்போ?
2: விழிப்புணர்வு தகவலை பற்றி கூற வந்துள்ளேன். வணக்கம். விழிப்புணர்வு தகவலை பற்றி கூற வந்துள்ளேன். பள்ளி கல்வித்துறையின் மாணவர் உதவியின் 144-17 மாணவர்களை உங்களுக்கு எதற்காக அச்சமா? உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று உணர்கிறீர்களா? உங்களின் பாலியல் ரீதியாக யாரும் துன்புறுத்துகிறார்களா? உங்களின் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். நம்பிக்கையுடன் இந்த இலவச உதவி மையத்துக்கு உடனடியாக அழைக்கலாம். சைல்டு ஹெல்ப் 10-9-8. இது இலவச தொலைபேசி எண். இரவும் பகலும் எந்த நேரமும் அழைக்கலாம். உங்களுக்கு என்ன உதவி தேவை என்றாலும் இந்த எண்ணிற்கு அழையுங்கள். நன்றி.
1: அப்பப்பா, எல்லாம் கேட்டவங்க மனசுல போய் பதியறது மாதிரி அருமையா சொல்லிட்டாங்களே. 10-9-8 பத்தி அழகா குழந்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ஒரு குட்டி பாப்பா வந்துருக்காங்க. பேர் கேட்டுருமா? கேட்டுக்கலாம், சொல்லுங்கம்மா.
2: வணக்கம். அக்ஷயா.
1: அக்ஷயா என்ன படிக்கிறா கண்ணா?
2: 3வது வகுப்பு படிக்கிறேன்.
1: அப்படியாம்மா, என்ன சொல்ல போறீங்க இப்போ?

எவளொரு பொருள் உள்ள அவர் வீட்டில் எதையும் நாடாத, எதையும் பேசாத, எதையும் நாடாத, எதையும் பேசாத அத்தனையும் பெற்று வர எங்கள் காமராஜா எங்கள்

0: அவ்வளவு ஒரு அழகான பாடல். அதுவும் அந்த பாப்பா வந்து ஒரு சின்ன தப்பு விட்டா கூட அது தேனாதான் இனிக்குது இல்லையா. சரிமா மழலை குரல்ல கேட்டப்போ இப்போ காமராஜர் அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. நிச்சயமா வாங்கப்பா. உங்க பேர் என்னப்பா?
1: அகிம்சாய்.
0: என்ன படிக்கிறடா கண்ணு?
1: ஐந்தாம்
0: வகுப்பு இல்லையா? என்ன சொல்ல போறடா கண்ணா? இப்போ
1: மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்தி துடி கூற வந்துள்ளேன். வணக்கம். கற்றதொழுகு காலமளியல் கிளை பலத்தாங்கில் கீழோர் கஞ்சில் குன்றன் நிமிர்ந்தில் கூடி தொழில் செய் கெடுப்பது சோர்வு கேட்டிலும் துணிந்தனில் கை தொழில் போற்று கொடுமையை எதிர்த்தில் கோள்கையை கொண்டு வாழ் கவ்வியதை விடேல். நன்றி.
0: அருமை அருமை இல்லையா? ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்கல்ல. காவரிசையில நமக்கு அவ்வளவு கவிதை மாதிரி சொல்லிட்டு போயாச்சு மகாகவியினுடைய வரிகள். உங்க பேர் என்னம்மா?
1: ருத்ரா.
0: ருத்ரா என்ன படிக்கிறீங்கம்மா?
1: ஐந்தாம் வகுப்பு.
0: எங்களுக்காக இப்ப என்ன சொல்ல போறீங்க?
1: கடலூர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரானை பத்தி கூற வந்துள்ளேன். கடலோர வாழ்க்கையை எழுத்தாக்கியவர் தோப்பில் முகமது மீரான் தமிழின் முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவர். 1944 கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேங்காய்பட்டினம் என்ற கடலோர கிராமத்தில் பிறந்தார். கடலும் மீனவர்களின் வாழ்க்கையும் அவருக்கு மிகவும் நெருக்கமானவை. அவரும் கடற்கரை ஒட்டு மக்கள் வாழ்க்கை

0: கண்டார். அவரது தந்தை எப்பொழுதும் கடலோர கிராமங்களை பற்றி பழகலே சொல்வார். அவற்றை ஆர்வத்துடன் இவரும் கேட்பார். அப்படி இவர் அப்பா சொன்ன கதைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கடலோர கிராமத்தின் கதை என்ற நாவலை எழுதியிருக்கிறார். இவர் பல சிறு கதைகளும் நாவல்களும் எழுதியுள்ளார். பல விருதுகள் பெற்ற இவருக்கு சாய்வனார்காலி என்ற நாவலுக்காக 1997 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. எளிய மொழி, ஆழமான கருத்து என்பதே இவரது எழுத்தின் சிறப்பு. தோப்பில் முகமது மீரன் உடல் நலக்குறைவால் 2019 May 10 காலமானார். இவரது எழுத்துகள் தமிழ் வாசகர்களின் மனங்களில் இன்று வாழ்கின்றன. நன்றி.
1: தோப்பில் முகமது மீரன் அவங்களை பற்றி அருமையா சொல்றாங்க இல்லையா? அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேர் சொல்லுங்கம்மா.
2: மனிஷா.
1: மனிஷா என்ன படிக்கிறடா?
2: எளிமையாக வாழ்ந்தவரம், இனிமையாக இருந்தவரம், தியாக வாழ்க்கையை வாழ்ந்தவரம், திறமையான வல்லவரம், குடும்ப சிரிப்பை சிரிப்பவரம், குழந்தைகள் மனதில் உள்ளவரம். நன்றி.
1: நேரு மாமாவை பற்றி யாருமே சொல்றாங்கல்ல,
3: வாய்மை மற்றும் சொன்னத்தில் தவறாமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் சூரியோட மன்னர் ஹரிச்சந்திர மகாராஜா. விஸ்வம்சின் சோதனையால் இளம் செல்வம், மனைவி, மகன் அனைத்தையும் இழந்து சுடுகாட்டில் காவலாளியார் பணியாற்றினார். தன் மகன் இறந்த போதும் தன்னிலே வராது உண்மையை மட்டுமே பேச வேண்டும். நன்றி.
1: உண்மைக்கு உதாரணம் ஹரிச்சந்திரன். அவங்களை பற்றி அருமையா கதை சொல்றாங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேர் சொல்லுங்கம்மா.
4: பிரணதி
1: இல்லையா? சரிடா கண்ணி, எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க?
4: ஒன்னா.
1: அப்படியா, ரைம்ஸ் பாட புரியாடா? பாடுவோமா?

0: அவங்க பேசுறதே பாட்டாதான் இருக்கு, அவ்வளவு அழகா பாடிட்டாங்க. சொல்லுங்கடா உங்க பேர் சொல்லுங்க.
1: தேவிகா. என் பெயர் தன்யஸ்ரீ.
0: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்கடா?
1: ஐந்தாம் வகுப்பு.
0: ஃபிஃப்த்னு சொன்னாலும் தப்பு இல்லப்பா. ஏன்பா யோசிக்கிறீங்க? சரிப்பா, இப்ப என்ன பண்ண
1: போறீங்கடா?
0: பாட்டாவே பாட்டு
1: கொழுக்கட்டை.

இல்லை.

0: உள்ள கையை விட்டா சும்மா இருக்குமா இரும்பு? இருக்க மாட்டோம்ல, நியாயமான கேள்வியாச்சு. இந்த நிமிடம் இந்த நிமிடம் இப்படியே நீளாதா அப்படின்னு நம்முடைய மனங்களை இது வரைக்கும் ஏங்க வைக்கிற மாதிரி திருவிழத்தம் பாடல், பத்மநாபபுரம் அரண்மனையின் சிறப்புகள், காமராசர் பாடல், கவிதை, பேசும் முறைகள், விழிப்புணர்வு தகவல்கள், பாரதியாரின் புதிய ஆட்சிக்கூடி, அரிச்சந்திரன் கதை, கொழுக்கட்டை பாடல் என அசத்தி விட்டார்கள் வடலிவிளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர் செல்வங்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக காட்டலைகளில் உலாவர செய்த இறையருளுக்கும், நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் ஏற்பாடு செய்து தந்த ஆசிரிய பெருமக்களுக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நாம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். நன்றி, வணக்கம்.
1: உற்சாகமான இனிய குரல்கள்.

இன்றைய பேசுங்க மக்களே பேசுங்க நேரலையை அழகாக்கின. இதே நிகழ்ச்சியில் நம்மை ஆனந்தப்படுத்தினர் வடலிவிளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள். நிகழ்ச்சியில் நம்மை இணைத்தவர்கள் நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் ஆகியோர். மீண்டும் இன்னும் ஓர் பேசுங்க மக்களே பேசுங்க நேரலையில் சந்திப்போம். டில் தென் கீப் ஸ்மைலிங், கீப் ஷைனிங் வித் யுவர் ஃபேவரட் குமரி எஃப்எம் 101.

0: முற்பகல் 11:32. கேட்டுட்டே உங்க ஃபேவரட்டான நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலை நிகழ்ச்சியில தலைப்பு என்ன அப்படின்னா, மௌனம் தேவைப்படும் இடங்கள். யாராவது நம்மள பேசாம இரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மௌனமா இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு தேவைப்படக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி நேர்கள் பேச வரலாம். மௌனம் தேவைப்படும் இடங்கள் என்ற தலைப்பில் நேர்கள் பங்கேற்க வரலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் 0465 2 இணைப்பு எண்ணுடன் 260 240 இந்த எண்ணும், 290 722 இந்த எண்ணம் இருக்கு. 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணம் இருக்கு. பேசுறதுனால எல்லாமே தீர்ந்து போகாது. சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பதிலா இருக்கும் அப்படின்னு பேச வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருப்பு சலீல் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்க ரஹ்மான் சார்.
1: மௌன மொழி வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி மொழிமா. அந்த மௌன மொழி ஒரு மனிதன்ட்ட இருந்தாச்சும் உண்டு, அவன் எதுவுமே வெற்றி பெற்றுவான். அதாவது எதுக்கெல்லாம் மௌனம் எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்து சம்பவ இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல நம்ம மௌனமா இருக்கிறது.
0: நீங்க கொஞ்சம் வந்து உங்க மொபைல்ல கரெக்டான இடத்துல வச்சு பேசுங்க சார்.
1: இப்ப சரியா கேக்குதாமா?
0: இப்ப கேக்குது, இப்ப கேக்குது.
1: அதாவது குடும்பத்துல குழப்பம் இருக்கு இடையில, அந்த இடத்துல நம்ம மௌனம் காத்துக்கிட்டு பேசாம இருந்தாச்சுன்னா நம்முடைய குடும்பம் ஒற்றுமையா
0: இருக்கும்.
1: மூணாவது, நல்ல கருத்துகள் சொல்ற பெரியவங்க சொல்ற இடங்கள்ல நல்ல கருத்துரைகள் வழங்கிட்டு இருக்க இடத்துல நம்ம மௌனமா இருந்து கேட்டுக்கிட்டோம். இது வந்து ஒரு ஏற்றம் தரக்கூடிய விஷயம். எதிர்மறையா பேசுற இடத்துல நம்ம அங்க நிக்கவே கூடாதுமா, மௌனம் காத்து வெளியே போயிடும். நேர்மறையா எங்க பேசுறாங்களோ அந்த இடத்துல நம்ம நின்றுக்கலாம். நமக்கு மதிப்பும் கூடும் மரியாதையும் கூடும், நம்ம எதுவும் பேசலாம். எதிர்மறையான கருத்துக்கள் யாரு கூறினாலும் அந்த இடத்துல இருந்து நம்ம மௌன மாற்றி வெளியே போயிட்டா நம்முடைய பேரும் புகழும் என்னைக்குமே நினைச்சுங்கிறதான் என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அருமையா பேசுனீங்க சார் நிகழ்ச்சியில வந்து. நன்றி நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் முதல் நேரம் வந்ததுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஆங்கில வார்த்தையை தவிர்த்து வணக்கம் குமரி பண்பலை அப்படின்னு சொல்றது சிறப்பா இருக்கும். அது தமிழ் வந்து நம்ம வந்து தொடக்கத்துலதான் நாங்க சொல்றோமே தவிர எல்லாருக்குமே வரக்கூடிய சரளமான வார்த்தைகள் தான் முதல் தொடக்கம். நம்முடைய தொடக்கம் நம்ம குமரி பண்பலையை தொடர்பு கொள்ளும் போது எல்லா நேயர்களுக்கும் தான், உங்களுக்கு மட்டும் இல்ல. இப்ப நீங்களும் சொல்றீங்களா ஹாப்பி, இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் இடையிடையே பயன்படுத்தினால ஒண்ணு இல்ல. சரி நன்றி நன்றி, நீங்க சொல்லுங்க உங்களுடைய மௌனம் தேவைப்படும் இடங்கள்.
2: இந்த ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன், ஒரு தியான மண்டபம் தனியா ஒதுக்கி இருந்தாங்க. அங்க உள்ள ஒரு 50 பேர் வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, 2 பேர் உள்ள நுழைஞ்சாங்க. நுழைஞ்சதும் அவங்க பாட்டுக்கு குடும்ப கதைகளை கத்த மோட்டு பேசிட்டே வந்தாங்க. இந்த ஒருத்தர் ரொம்ப இதா மிரட்டலா பார்த்தாரு, பார்த்த உடனே 2 பேருமே அடங்கிட்டாங்க. அவங்களுக்கு அமைதியும் கெட்டு இருந்தவங்களுக்கு

0: தியானத்துல உள்ள அமைதியும்
1: வணக்கம். இப்பதான் சொன்னோம். யாரு? சொல்லுங்க சௌரியம்மாள், சொல்லுங்க. அதாவது மௌனம் தேவைப்படும் இடங்கள்
2: முக்கியமா மருத்துவமனை
1: மேம். அது முக்கியம் இல்லையா?
2: நிறைய நோயாளிகள் இருப்பாங்க, அந்த இடத்துல அவங்க சவுண்டா ஸ்பீக்கர்ல பேசுவாங்க,
1: செல்ல பேசுவாங்க. அதுவும் நோயாளிகள்ட்ட குடும்ப கதை பேசுவாங்க.
2: ஆமா, அவங்க முடியாம இருப்பாங்க,
1: நாமளுமே அந்த கூடத்துல இருந்திருப்போம் இல்லையா சபரியம்மாள்?
2: சொல்ல முடியாம இருந்திருப்போம் அந்த இடத்துல.
1: இல்ல இல்ல, நாமளும் வந்து அந்த பேசுற இடத்துல இருந்திருப்போம், மறந்து போயிருக்கோம் நமக்கு. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி.
2: நன்றி மேம்.
1: அதாவது மௌனம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கைக்கு சில இடங்கள்ல தேவை. ஒரு மற்றவங்க பேசும்போது கவனமா கேட்கறது கூட ஒரு மரியாதை. அந்த இடத்துல மௌனமா இருக்கிறது வந்து நம்மளை வந்து நல்ல கேட்கக்கூடியவராக மாற்றும் அப்படின்னு கூட சொல்றாங்க. நிகழ்ச்சியில வந்து நேயர்கள் வந்து அருமையா பேசிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு இடையில ஒரு திரைப்பட பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாமா? இது சிவாஜி திரைப்பட பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: நேரம் 11:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் விரிவாக்க பிரிவு துணைத் தலைமை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கிய கிசான் சாரதி கைபேசி செயலி விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் பயனுள்ள விவசாய தகவல்களை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய ஊடகமாகும். இன்றே அதை கைபேசியில் நிறுவி பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்று மதியம் 12:30 முதல் பிற்பகல் 3 வரை கிசான் சாரதி போர்ட்டலில் ரியல் டைம் ஃபீட்பேக் போலிங் நடைபெறும். மதிப்புமிக்க ஆலோசனைகள், விவசாய ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவைகளை மேலும் பயனுள்ளதாகவும் வேளாண் பெருமக்களின் நலனை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கிசான் சாரதி ஆப் மூலம் போலிங்கில் பங்கேற்கவும் தங்கள் மேலான ஆலோசனைகளை கொடுக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங்க் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இடைவெளி அந்த தொலைபேசியில வந்து காத்துட்ருக்கேன், எனக்கான இணைப்பை தாங்க, நான் ரொம்ப மௌனமா இருக்கிறேன்னு சொல்ல அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் குமரி பண்பலை.
0: வணக்கம் குமரி பண்பலை,
1: நான் பிரசாந்த் குளத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க. அதாவது மௌனம் தேவைப்படும் இடங்கள்.
1: மேடம், இந்த நூலகத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்து சுவாசிக்கும் பொழுது மௌனம் தேவை.
0: ஆமா, கண்டிப்பா அந்த இடம்
1: ஏன்னா
0: வந்து மௌனமா இருக்கணும், அப்பதானே.
1: கண்டிப்பா மேம், நீங்க மேம் சொன்ன மாதிரி சில இடங்கள்ல தயவு அமைதி காக்கும் அப்படின்னு இருக்கும் வார்த்தைகள், ஆனா அதை யாரும் கண்டுக்காம அவங்க வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது ஹெட்லைன் ரொம்ப சத்தமா எல்லாரும் கேக்குறது மாதிரி ஒரு சில பேர் அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்றது தவறு. மற்றவங்களுக்கு வந்து நம்மளால எந்த விதமான தொந்தரவும் இல்லாம அவங்க வந்து அந்த இடத்துல மௌனமா இருப்பது என்னுடைய கருத்து மேடம்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
0: அதாவது குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில் வந்து மௌனம் தேவைப்படும் இடங்கள் அப்படிங்கிறது மாதிரி வழிபாட்டு தலங்களில் மன அமைதியுடன் இறைவனை வணங்க மௌனம் தேவை அப்படின்னு ஒரு நேயர் சொன்னாங்க. அடுத்தது படிக்கும் இடங்கள், அதாவது லைப்ரரி போன்ற இடங்கள்ல மௌனம் தேவை அப்படின்னு நேயர்கள் பேசிட்டே இருக்காங்க. அடுத்த நேயரை சந்திக்கலாம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வேலூர் மாவட்டம் கட்பறை பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கும் சந்திரசேகர். மௌனம் தேவைப்படும் இடங்கள் எது?
5: ரெண்டு இடங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: ஒன்னு,
5: வார்த்தைகள் அப்படிங்கறது சில இடங்கள்ல தடிமனா சில நம்மள
0: பேசுவாங்க.
5: அவங்க எதிர்த்து பேசுறாங்க அப்படின்ட்டு நாமளும் எதிர்த்து பேசுவோம்ல,
0: அது
5: கூடவே கூடாது. ஒத்தர் கோபத்துல பொறிஞ்சு தள்ளுறாங்களா, இன்னொருத்தவங்க அமைதியா மௌனத்தை கடைபிடிங்க. அந்த வாக்குவாதமும் வராது. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை கோபத்துல நம்ம வாங்க மாட்டோம்.
0: பேசும்போது இடையே பேசாம சரியான நேரத்துல அமைதியா இருந்துட்டு அவங்களுக்கு எதிர் பதில் கொடுக்கலாம் இல்லையா?
5: சொல்லணும் சொல்லணும். ரெண்டாவது, தப்பு நாம நம்ம ஒரு சில தவறு செஞ்சிருவோம், அப்ப நம்மள சில பேர் திருத்துவாங்க. அப்போ நம்ம தவறு செய்யும் போது அதை ஒப்புக்கொண்டு அங்க பொறுமையா அமைதியா இருக்கணும். இல்ல இல்ல, நான் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு பொய் சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது. அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடிய சமயத்துல நமக்கு பொறுமையா அந்த மௌனமாக அங்க இருந்தோம்னா அவங்க தங்களுடைய தவற உணர்ந்திருக்கிறாங்க. சரி போதும் அப்படின்ட்டு அவங்க நம்மள மன்னிச்சு போ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது ஒவ்வொரு வாதத்துக்கும் வந்து எதிர்வாதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அந்த இடத்துல வந்து விலகி போறதே சிறப்பு, மௌனமா இருக்கிறதே அறிவு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது நிகழ்ச்சி வந்து கவனிச்சு சொல்றீங்க, நிறைய விஷயங்கள் தனித்தனியான விஷயங்கள் சொல்றீங்க. ரொம்ப நன்றி சந்திரசேகர், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம்
6: வணக்கம். நாகர்கோயில் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். அதாவது மௌனம் தேவைப்படும் இடங்கள்.
6: மௌனம் நிறைய இடத்துல தேவைப்படுறது. அந்த மௌனங்கிற அந்த வார்த்தையே வித்தியாசமானது பாருங்க. ஏன்னா வந்து அது வந்து 4 எழுத்துலயே வருது, 3 எழுத்துலயே வருது. மாவு
0: நாப்பிளஸ்
6: அவு மவு அப்படி மவு நாம் அப்படி வச்சு அது 3 எழுத்து வர்றது.
0: பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாத்துலயும் பார்த்து பாத்துட்டீங்க மௌனத்தை.
6: ஆமா, எல்லாத்துலயும் மௌனத்தில் இருக்கிறது
0: பிரிச்சு பேஞ்சாச்சு மௌனத்தை.
6: நாம வந்து கணிக்க முடியாது பாருங்க.
0: சொல்லுங்க.
6: மௌனம் நம்முடைய மரியாதை கூடும் பாத்தீங்களா?
0: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு.
6: அதனாலே வந்து நாம வந்து சலசலக்கும் ஓடை போல சும்மா புலம்பின்றே இருக்காமே ஒரு சில இடங்கள்ல வந்து மௌனத்தை காக்கலாம். ஆனா மௌனம் வந்து ஒரு ரகசியமானது. அதுல வந்து நிறைய வந்து உள்ளது, அது ஒரு வார்த்தையே தான், ஆனா வந்து அது பல பொதிசம் வந்து நிக்கிறது பாருங்க.

0: பெரிய மூட்டையை வச்சிருக்கு, பொதி மூட்டையை பின்னாடி வச்சிருக்கு.
1: சம்பந்தி அதுல நிறைய அர்த்தங்களே அடக்கி வைத்திருக்கிறது. மௌனம் எனது தாய்மொழி சொல்றது சில இடங்கள்ல இருந்துதான்.
0: ரொம்ப சிறப்பு, அருமையா பேசுனீங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் குமரி பண்பலை.
0: வணக்கம் குமரி பண்பலை, யார் பேசுறீங்க நீங்க?
2: ராஜஸ்ரீ பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா. அதாவது மௌனம் தேவைப்படும் இடங்கள்.
2: மௌனம் தேவைப்படும் இடங்கள். நம்ம ஜன தோழிகள் மாறு மாறு பேசிட்டு இருக்கும் போது நாம் ஒரு தோழிக்கு சொல்வதை நாம் மௌனமாக இருந்து கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு நாம் புத்திமதி சொல்லணும்.
0: இதான் வந்து முதல் நேயரும் சொன்னாங்க. உங்க இது முதல் நேயருக்கு அது முந்தின நேயர் சொன்னாங்க. சந்திரசேகர் அவங்க சொன்னாங்க.
2: கேட்கல. இன்னொரு மௌனம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள நாலு பேர் சாப்பிட்டு இருக்கும் போது அதுல ரொம்ப மௌனம் காக்க வேண்டும். அந்த சாப்பாடு சாப்பிட்ட நேரத்துல நம்ம மௌனமா இருந்து எல்லாருக்கும் ஒரு ஆள் உப்பு ஒரு ஆள் புளி ஒரு ஆள் சொன்னாலும் நம்ம அந்த இடத்துல நல்ல மௌனம் காக்க வேண்டும். இருந்தாதான் அந்த சாப்பாடு எல்லாரும் உண்பார்கள். இல்லாம இருந்தால் அதை பாதியை விட்டு விட்டு போயிருவார்கள்.
0: சரி, குறை சொல்லாம சாப்பிடணும்னு சொல்றீங்கல்ல?
2: அந்த இதுல அவர் சொன்னாலும் நம்ம அதுல நம்மளா சமையல் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து அதுல ஏதாவது சொன்னாலும்
0: குற்றம் குறை சொன்னாலும் நம்ம மௌனமா கேட்டுக்கிடணும். குறைய சரி பண்ண பாத்துக்கிடணும்.
2: ஆமா, நம்ம தவறா சரி பண்ண பார்த்து அந்த சாப்பாடு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும்.
0: சிறப்பா சொன்னீங்கம்மா. அதாவது புதுசா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. குடும்பத்துல வந்து சாப்பிடும் போது மௌனத்தை கடைபிடிக்கணும். அதாவது யாராவது குறை சொன்னாலும் நம்ம வந்து அமைதியா பொறுமையா கேட்டு அதை சரி பண்றதுக்கு பாக்கணுங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றிம்மா.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா நாகர்கோவில் ஹைவே திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு நாகர்கோவில். கால் 9500700774.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
10: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
9: போன் 233-066.
11: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249984458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249984458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
9: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
10: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
9: போன் 233-066.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா நாகர்கோவில் ஹைவே திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு நாகர்கோவில். கால் 9500700774.
12: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30

0: மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவெல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும் போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

0: குமரி பண்பலை நூற்றுவண்டில் நேர்கள் இதுவரை குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சியில மௌனம் என் தேவைப்படும் இடங்கள் அப்படின்னு அருமையா பேசினாங்க. அதாவது கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்திலையும் குறைவான நேரம் தான் அருமையா பல பல தகவல்கள் தந்தாங்க. மௌனம் வந்து பலவீனம் அல்ல, அது நிதானத்தின் மொழி. பேச வேண்டிய இடத்துல பேசவும் மௌனம் காக்கும் இடங்கள்ல மௌனமாகவும் இருக்கக்கூடிய சமநிலையே வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக்கும் அப்படிங்கிற நிறைவு வார்த்தைகளுடன் குமரி பண்பலை நூற்றுவதில் குமரி பண்பலையுடன் நேர்லையில மௌனம் தேவைப்படும் இடங்கள் அப்படிங்கிற தலைப்புல இணைந்த அத்தனை நேயர்களுக்கும் பண்பலை நூற்றுவண்டின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணி.
1: அம்மா போல பக்குமான பண்பலை இது உங்கள் குமரி பண்பலை நூற்றுவண்ணு.

0: நேரம் நண்பகல் 12 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை 101. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி.

0: நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: குமரி பண்பலை 101 இனி தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்கள் பங்கேற்கும் நேரலையில் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம் என்ற தலைப்பில் நேரலை. 1:55 2:15 திரைசை, 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுகிறது வெள்ளித்திரையில். மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:00 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இரவு 7:00 இனிசை நேரம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். இன்றிரவு 7:25 குமரி பண்பலை 101 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுதசரபி பகுதியில் PM ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்களில் குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் திட்டுவிளை ஷாபி என்ற நேயர் தொகுத்தனுப்பிய திரையிசை பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 பன்னிசை திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள், 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். மீண்டும் ஞாபகமூட்டும் விரோம் நேர்களே, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
5: This is Akashvani. The news read by Anuja Kumar. The India-UK Free Trade Agreement has come into force from today. To celebrate the occasion, the Union Ministry of Commerce and Industry is organizing a nationwide program covering all the states and UTs. The Directorate General of Foreign Trade, in collaboration with the Gems and Jewellery Export Promotion Council and Customs Authority and other stakeholders, will organize a flag-off program at the Netaji Subhash Chandra Bose International Airport in Kolkata this afternoon, in which export consignment will be sent to United Kingdom to commemorate the initiation of India-UK Free Trade Agreement. In this regard, Commerce and Industry Minister Piyush Goyal has written an article in an English daily. He said the FTA will create unique opportunities for the businesses while further accelerating Prime Minister Narendra Modi's vision of Viksit Bharat 2047. He noted that this ambitious agreement will empower every section of society, reflecting the capabilities and aspirations of the people of India. Mr. Goyal said the agreement will benefit women, farmers, youth, MSMEs, innovators, professionals and fisherfolk, creating various opportunities. He also assured that the agreement safeguards sensitive farm products.

0: கோல்டன் மெமரிஸ் எவர் கிரீன் மெலடிஸ். இதயத்தை வருடும் அந்த பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களுடன் இது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இப்போது முதல் 12:40 வரை வனத்தையும் வனவிலங்குகளையும் உடலுக்குள் கொண்டு வந்து ஒப்பனை செய்து ஒய்யாரமாக வர்ணித்து வார்த்தை ஜாலம் காட்டிய கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் 1963 கே வி மகாதேவன் இசையில் TMS பி சுஷீலா குரல்களில் நீதிக்கு பின் பாசம் திரைப்பட பாடல்.
1: மானல்லவோ கண்கள் தந்தது

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேரம் 12:15. ஞாபகப்படுத்துகின்றோம் நேர்களே, கேட்டுக்கொண்டு இருக்கும் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். தொடரில் கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்கள். இனிவரும் பாடல் ஓடும் நதி, வீசும் தென்றல், மனதை வருடும் காதல், இவை அனைத்தையும் ஒரே பாடலில் உணர வைத்த மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் அற்புதமான வரிகளில் 1963 வெளிவந்த பார் மகளே பார் திரைப்பட பாடல்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு, நாகர்கோவில். கால் 9500700074.
3: நேரம் 12:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி எஃப்எம் 101. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் விரிவாக்க பிரிவு துணை தலைமை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கிய கிசான் சாரதி கைபேசி செயலி விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் பயனுள்ள விவசாய தகவல்களை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய ஊடகமாகும். இன்றே அதை கைபேசியில் நிறுவி பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்று மதியம் 12:30 முதல் இன்னும் சில நிமிடத்தில் பிற்பகல் 3 வரை கிசான் சாரதி போர்ட்டலில் ரியல் டைம் ஃபீட்பேக் போலிங் நடைபெறும். மதிப்புமிக்க ஆலோசனைகள், விவசாய ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவைகளை மேலும் பயனுள்ளதாகவும் வேளாண் பெருமக்களின் நலனை பேணுவதில் முக்கிய

பங்கு வகிக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கிசான் சாரதி ஆப் மூலம் போலிங்கில் பங்கேற்கவும் தங்கள் மேலான ஆலோசனைகளை கொடுக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.1. மொழிக்கு மனம் இருந்தால் அது தமிழின் மனம்தான். அந்த மனத்தை இசையாக தரும் பொற்கால பாடல் இனிவரும் பாடல். தென்றலும் வீசலாம், பூக்களும் மணக்கலாம், ஆனால் தமிழ் மனம் வீசும் அடுத்த வீட்டு பெண் திரைப்பட பாடல். 1960 வெளிவந்த இந்த பாடலை பி. சுஷீலா பாடியுள்ளார். படத்திற்கு ஆதி நாராயணராவ் இசையமைத்துள்ளார். பாடலுக்கு வரிகள் தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்கள்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களே, நமது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நேர்களே நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? அப்ப புதிய நேர்களும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிலைய தொலைபேசி எண்களை 0465 2 இணைப்பு எண்ணுடன் 260

40 அப்படிங்கிற எண்ணையும் 890-722 அப்படிங்கிற எண்ணையும் வந்து பேசலாம். அப்புறமா ஒரு மொபைல் எண் இருக்கு, 890-32-570-39. இந்த அலைபேசி தொலைபேசி எண்கள்ல நேர்லை நிகழ்ச்சி இனி இருக்கா அப்படின்னு கேட்டா, 1:10 ஹாய் ஸ்நேகிதி பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. இதுல தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம் அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. இதுல வந்து பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். சரி, நமக்கு மட்டும்தான் நிகழ்ச்சி இருக்கு, நம்ம குழந்தைகளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிற நேர்களுக்காக இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்கு. அதுல உங்க குழந்தைகளை கூட்டிட்டு வந்து பேச வைக்கலாம். நமக்குமரி பண்பலை நூற்றாண்டின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கணும், நம்ம எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க உங்க மொபைல்ல ஒரு மொபைல் ஆப் இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற மொபைல் செயலி. இது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நாகர்கோவில் வானொலியின் பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உங்களுக்கு தந்துட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணுவோம் குமரி எஃப்எம் 101. ஹாப்பியா இருப்போம் நாகர்கோவில் வானொலியுடன். குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நேரம் 12:30 நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் அமைதியான, ஆர்ப்பரிக்காத, இனிமையான, ஈர்க்கும் தன்மையுள்ள அடுத்த பாடல் பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரல் இனிமையில் கண்ணதாசன் வரிகள் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக. பாடலில் இசைக்கப்படும் வயலின் இசையும் தாளக்கட்டும் பாடலுக்கு மெருகூட்டுகிறது என்றால் அது மிகையாகாது. 1964 வெளிவந்த இந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவெள்ளி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
3: குமரிப்பண்பலை 101 மனம் நினையும் மதுர மேடை. இது தேரல் சபையில் சாரலிசை பாடல்களில் நிறைவான பாடலாக நெஞ்சத்தை தொடும் மெட்டும் நினைவுகளை தூண்டும் வரிகளும் காலம் கடந்தாலும் இளமையாகவே ஒலிக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை, கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் காதலிக்கே நேரமில்லை திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் இதுவரை மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணியன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக நினைவுபடுத்துகின்றோம், இன்னும் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இது உங்கள் அன்பான வானொலி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தின் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிட்டனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% பொருட்களுக்கு 100% வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை, தோல்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதன் விளைவாக வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள

0: பதிவில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையினரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் தமிழகத்தின் கரூரில் நடைபெற்ற பிரிட்டனுக்கு ஜவுளிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார்.
1: இந்த எஃப்டிஓட அட்வான்டேஜ் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட காம்படிட்டிவ்னஸ்ல உள்ள பங்களாதேஷ் சைனா மற்ற கண்ட்ரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் கூட நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்குது. காரணம் என்னன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து ஜீரோ டு டாக்ஸ்ல போயிடும். சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அங்க அந்த கண்ட்ரில இருக்காவாசி நம்மளோட ப்ராடக்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். சோ வி ஹேவ் எ காம்படிட்டிவ் எட்ஜ் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். செகண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வி டிட் ஆல்மோஸ்ட் 800 க்ரோஸ் ஃப்ரம் கரூர். சோ இந்த இந்தியா யூ கே செட் ஆனால அக்ரிமெண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி டபுள். வி ஹோப் இட் வில் பி டபுள். கண்டிப்பா வந்து 1600 கோடி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கா வச்சு நம்ம கரூர்ல பண்ணோம்னா டெஃபினட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஜிஎஃப்டி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எளிமை நேர்மை தன்னலமற்ற மக்கள் சேவை ஆகியவற்றின் உயரிய அடையாளமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறும் நோக்கில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கி ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுத்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி, கல்வி, ஏழை எளியோரின் நலன் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூர்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை நம்பிய அவர் எளிய குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து புரட்சி செய்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார். தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்டவர் காமராஜர் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து திரு மன்சூர் அலிகானும் மத்திய பிரதேசத்திலிருந்து திரு ரஜ்னீஷ்குமார் அகர்வாலும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உலக இளையோர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நவீன திறன் பயிற்சி பெற்று இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேசம், தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இளையோருக்கு திறன் பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குவதற்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 6 கோடி இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர்.

தேசிய புலனாய்வு முகமை மகாராஷ்டிராவில் நடத்தும் புலனாய்வு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மகாராஷ்டிரா மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் இது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை மாநகர நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே இந்த வழக்குகளை விசாரிக்க இடம் ஒதுக்கப்படவுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படவுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஐநா மீதான மக்களின் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக கூறினார். 80 ஆண்டுகள் பழமையான ஐநாவின் சட்டங்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள போதுமானதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து நாடுகளும் வளர்ச்சியடைவதற்கு பொருளாதார உதவி வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் வளர்ச்சித் திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஹரீஷ் வலியுறுத்தினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. அட்லாண்டாவில் இப்போட்டி நள்ளிரவு மணி 12:30 தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் 99-17 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீரில் வரும் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் கனமழையால் செனா பள்ளத்தாக்கு பீர்பாஞ்சல் மலைப்பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நலமாய் வாழ்வோம். கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் அவசியமும் நன்மைகளும் தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். ப்ரீ நெட்டல் எக்ஸசைஸ் அது கர்ப்ப காலத்துல எளிமையாட்டு ஈஸியா ஸ்மூத்தா கஷ்டமில்லாம பண்றதும் அது பேபிக்கு மதருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும். அதுதான் வந்து ப்ரீ நெட்டல் எக்ஸசைஸ் சொல்லுவோம். கர்ப்ப காலம் ஒரு அழகான ஒரு காலங்க. அந்த டைம்ல வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். நடக்கும்போது தாய்மார்களுக்கு வந்து இடுப்பு வலி, தசை வலி, எலும்பு வலி, முது வலி, கை கால் வலி, பிடித்தல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பிரெக்னன்சில ஒரு நார்மல் பிசியாலஜி தான். இந்த கர்ப்ப காலத்திலயும் நம்ம வந்து ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு சில சில எக்ஸசைஸ் பண்ணா நம்மளுக்கு போதும். அது ஆரம்பத்துல ஜென்டிலா ஸ்லோ வாட்டு 15 minutes வாக்கிங் காலையில எந்திரிச்சோட நீங்க பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது படிப்படியாட்டு நீங்க 30 நிமிஷம் நீங்க டெய்லியும் காலையில நடங்க. இது மட்டும் இல்லாம டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி நல்லா பண்ணு. இது வந்து நம்ம பிரசவ நேரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் கர்ப்ப காலத்துல இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது

0: மட்டும் இல்லாம கழுத்து வலி இருந்துச்சுனா கழுத்து ஸ்ட்ரெச்சஸ், கழுத்து மேலையும் கீழையும் பார்த்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியில வந்து உங்களுக்கு வலி இருக்குன்னா பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸ், கீகிள் எக்ஸசைஸ் சொல்லி நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பட்டர்ஃபிளை ஸ்ட்ரெச் சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து பட்டாம்பூச்சி யோகான்னு சொல்லுவாங்க. அது வந்து தசை எலும்புக்கு இடுப்பு பகுதிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க உங்க மகப்பேறு மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு நீங்க பண்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணீர் குடிக்க வேணும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணும் போது உங்க கூட ஒரு பெரியவங்க யாராச்சும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணும் போது பிளாட் சர்ஃபேஸும் நல்லா கம்ஃபர்டபுளான உடையும் நீங்க போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது எப்பவுமே ரொம்ப முக்கியம். 9 மாசத்திலிருந்து அவங்க வந்து டெலிவரிக்கு ரெடி ஆகிறாங்கன்னா அப்போ வந்து அந்த ஜன்னலை பிடிச்சி கீழேருந்து உட்காருவாங்க, மேலேயும் கீழேயும் உட்காருவாங்க. அது வந்து லோ ரிஸ்க் மதர்ஸ் வந்து பண்ணலாம், ஹை ரிஸ்க் மதர்ஸ் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போவுமே எந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மகப்பேறு டாக்டர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் இந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணணும்.
1: கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் அவசியமும் நன்மைகளும் தகவல்களை தந்தவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
2: போன் 233-066.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 12:55. திரை இசை கேட்கலாம்.

வைரமுத்து வரியில் தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ணாமலை.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? கேட்பதற்கு முன்
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700074.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
0: இன்னைக்கு உலக இளைஞர் தினம். இந்த தினத்தோட சிறப்புகளை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் July 15 அன்று உலக இளைஞர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய திறன்களுடன் இளைஞர்களை ஆயுதப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. 2014 ஐநா பொது சபையால் அறிவிக்கப்பட்ட இந்த நாள் உலகளாவிய இளைஞர் வேலையின்மையை சமாளிப்பதற்கும் வேகமாக மாறிவரும் பணியாளர் சக்திக்கு இளைஞர்களை தயாரிப்படுத்துவதற்கும் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. 2026 ஆண்டின், அதாவது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள், பகிரப்பட்ட எதிர்காலத்திற்கான திறன்கள்.

அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்காக தொழில்நுட்பம், டிஜிட்டல், செயற்கை நுண்ணறிவு, பசுமை மற்றும் சமூக உணர்ச்சி திறன்களை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்துகிறது. இந்த ஆண்டின் உலக இளைஞத்திறன் தினத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், பசுமை மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய சமூக மாற்றங்களால் பணிச்சூழல் மிக வேகமாக மாறி வருகிறது. பல இளைஞர்கள், குறிப்பாக வேலை, கல்வி அல்லது பயிற்சியில் இல்லாதவர்கள், முறையான கல்வி மற்றும் தொழிற்பயிற்சியை பெறுவதற்கு போராடுகிறார்கள். உலக அளவில் சுமார் 273 மில்லியன் இளைஞர்கள் தற்போது முறையான திறன் மேம்பாட்டு பாதைகளிலிருந்து விலகி உள்ளனர். உலக இளைஞர் திறன் தினம் 2026 இந்த சவால்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு வேலைவாய்ப்பு, முன்னேற்றம் மற்றும் வாழ்நாள் கற்றலை ஊக்குவிக்கும் எதிர்காலத்திற்கு தயாரான திறன்களை வளர்ப்பதில் அரசாங்கங்கள், கல்வியாளர்கள், வேலையளிப்பவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து செயல்பட ஊக்குவிக்கிறது. இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டின் நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா, தொழிற்கல்வி மற்றும் திறன் சார்ந்த கல்வி பணியிடத்தில் உடனடியாக ஒருங்கிணைப்பதற்கு தேவையான நடைமுறை அறிவை வழங்குகிறது. மேலும் தொழிற்பயிற்சியானது பெரும்பாலும் அதிக ஊதியத்திற்கும் சிறந்த தொழில் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. திறமையான இளைஞர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் அதிக நம்பிக்கையையும் திருப்தியையும் உணர்கிறார்கள். தொழில்நுட்ப திறன்கள் இளைஞர்கள் புதிய தொழில்துறைகளுக்கும் துறைகளுக்கும் தங்களை மாற்றியமைத்துக் கொள்ள உதவுகின்றன. திறன்களை வளர்த்து கொள்வது தொடர்ச்சியான கற்றலையும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. 2026 உலக இளைஞர் தினம் என்பது ஒரு உலகளாவிய அனுசரிப்பு என்பதை தாண்டி அடுத்த தலைமுறையினருக்கு அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு செயல் அழைப்பாகும். தொழில்நுட்ப, தொழிற்கல்வி மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான திறன்களை ஊக்குவிப்பதன் மூலம் மாறிவரும் உலகின் இளைஞர்கள் சிறந்து விளங்கவும் நிலையான வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் பகிரப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை உருவாக்கவும் இந்த நாள் உறுதி செய்கிறது. நாளைய சமூகத்தை வடிவமைக்கும் அறிவு, படைப்பாற்றல் மற்றும் திறன்களை நமது இளைஞர்களுக்கு அறிவிப்பதன் மூலம் உலக இளைஞர் திறன் தினத்தை கொண்டாடுவோம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இன்னைக்கு தோழியர்களுக்கான தலைப்பு, பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம். பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம் என்ன அப்படின்னு தோழியர்களே, உங்களது அனுபவ கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2907722. முன்னிணைப்பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890 325 70 39.

0: வணக்கம்
1: ஹலோ
0: வணக்கம்
1: ஹலோ வணக்கம். குமரி பண்பலை,
0: குமரி பண்பலை 101 தான். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் குளத்திலிருந்து ராஜேஸ்ரீ பேசலாமா?
0: ம், சொல்லுங்கம்மா.
1: அம்மா, பெண்களின் திறமை திறமைன்னு சொல்லிய நேரத்தில் என்ன அந்த அவங்க வந்து தன் முயற்சியினால் ஒரு தொழில் செய்து திறமை அடையலாம். அதே நேரத்தில் அந்த திறமை அடையும் போது

0: பண்ணி கொடுக்கலாம். நம்ம சந்ததிகளும் அந்த திறமையில, அதுவும் அந்த ஒரு கை தொழிலா இருந்தாலும் சரி, எதா இருந்து எது தொழிலா இருந்தாலும் சரி, தொழில் செய்து அது தன் காலிய நிக்கிறதுக்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: சரி,
0: பெண்கள் வந்து இப்ப வீட்டுல உள்ள ஒரு வருமானத்தை நம்பி இருக்காமல் இந்த திறமையினால், அவங்களுக்கு திறமையினால் அவங்களுக்கும் கையில காசு வரும், அந்த காசை வச்சு அவங்க பல காரியங்களை சாதிக்கலாம். ஒரு தொழில் செய்த அதுல நஷ்டம் அடைஞ்சிக்கணும், நம்ம அதை விட்டுற கூடாது. அத நாலு பேர்கிட்ட கேட்டு அதை நல்வழியில

0: காசு வரும், அந்த காசை வச்சு அவங்க பல காரியங்களை சாதிக்கலாம். ஒரு தொழில் செய்து அந்த நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு நம்ம அதை விட்டுற கூடாது. அத நாலு பேர்கிட்ட கேட்டு அத நல்வழியில உண்மையாட்டு நேர்மையாட்டு கொண்டு நடத்தி நாம அந்த திறன் அந்த தொழில் வந்து மேம்படலாம். பெண்களும் திறமையா பெரும் திறமையா வளரும்.
1: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
0: நன்றியம்மா, நன்றி.
2: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும் போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

0: வாய்ஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில தொழிலர்களுக்கான தலைப்பு, பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம் என்ன அப்படின்னு தங்களது கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசியங்கள் 260240 மற்றும் 290722. முன்னிணைப்பு எண்ணாக 046552. அலைபேசி எண் 890-325-7039. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மேடம். நம்ம ஒரு ஆண் மகனை தான் படிக்கிறதுக்கு வெளியனுப்பணும், பெரிய பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு நினைச்சு சந்தகாலம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, பெண்களுக்கு திறன் அறிஞ்சு நம்ம எந்த அளவுக்கு அவங்க ஆசைப்படுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம அவங்கள படிக்க வைக்கணும். இதுக்கு நாம முன் வரணும். அதே போல தற்காப்பு கலை, தன்னை பாதுகாக்க தைரியமா அவ ஒரு இடத்துல போகும்போது அவ துணிச்சலோடி போனோம், அதுக்குள்ள கலையை கற்றுக் கொடுக்கணும். அதே போல கைத்தொழில், தான் சுயமா ஒரு இடத்துல எந்த ஒருத்தருக்கும் எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னைக்கு கற்றுக் கொடுத்தா நாளை ஒரு காலத்துல அந்த திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறலாம். அப்படி வரும்போது ஒருத்தரை சார்ந்துதான் ஒருத்தர் வாழணுங்கிறது இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்துல தேவைப்படும் போது ஒரு தொழில் இருந்தா கண்டிப்பா சுயமா நாம வாழலாம். இது முக்கியம். அதே போல குடும்பம் அப்படின்னு ஒண்ணு வரும்போது அதை வந்து ஒத்து போறக்கூடிய அளவுக்குள்ள பண்புகளை வளர்க்கணும். நம்ம வாழ்க்கை அடிப்படை எப்படி பண்பாடோடு நம்ம வாழுமோ இந்த பண்பாடை ஊக்குவிச்சு அந்த குழந்தைகளை வளர்க்கணும். ஏன்னா பெண் என்பவள் இப்படிதான் அடிமட்டத்துக்கு நான் சொல்ல உயர்வானவள். ஒரு குடும்ப அங்கத்துல எவ்வளவு சந்தோஷமா அதுல ஈடுபட்டு அவ சாதிக்கலாம், அந்த அளவுக்கு அவளோட திறன் வந்து மேலோங்கும். நம்ம ஒருத்த மட்டும் பேச மாட்டோம், உலகமே பேசும். அந்த அளவுக்கு அந்த பெண் வளருவா, அதுக்கு ஊக்கம் கொடுத்து கண்டிப்பா அவளோட திறனை நம்ம வளர்க்கணும்.
0: சூப்பர்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.

0: முன்னேற்றத்திற்கும் சமூக மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அப்படிங்கிறது பெண்களுக்கு இன்றியமையாத ஒன்றுங்க. சமையலறை சுவர்களுக்கு முடங்கி கிடந்தவள் அல்ல பெண், புதிய யுகத்தின் திறமைகளை தேடி வானத்தை தொட துடிக்கும் பறவை. கல்வி எனும் அஸ்திவாரத்தின் மீது திறன் எனும் பலமான கட்டிடத்தை கட்டுபவள். தொழில்நுட்பம், தலைமை பண்பு, வணிகம் என அனைத்திலும் தடம் பதித்து உயர்வோம். கைபேசியில் உலகையாளும் ஆற்றல், கையடக்க தொழிலில் சாதிக்கும் திண்மை, பயிற்சிகள் தரும் புதிய விழிப்புணர்வால் பெண்கள் அடையும் மாபெரும் வெற்றி, சுயசார்பு எனும் ஒற்றை மந்திரத்தால் சமூகத்தின் சங்கிலிகளை தகர்ப்போம். பெண்களின் திறன் மேம்பாடு என்பது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வித்திடுங்க. தோழியரே, நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கலாம். நமது நிலை தொலைபேசி எண்களை 2602240 மற்றும் 2907022. முன்னிணைப்பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890-325-7039. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சாமி தோப்பு
1: திலகவதி.
0: திலகவதிமா, சொல்லுங்கம்மா.
1: திறமை இருந்தாலும் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். பயிற்சிக்கு வேண்டிய முயற்சி எடுக்கணும். நம்ம இதுக்கு வேண்டிய பயிற்சி, இந்த தொழில் செய்யணும் அப்படின்னா இதுக்கு எந்த பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு முயற்சி எடுத்து அந்த பயிற்சியில நம்ம கலந்துக்கிட்டா இன்னும் முன்னேறலாம். அந்த தொழில் எப்படி, தொழில் நுணுக்கங்களை நம்ம அறிஞ்சிடலாம்.
0: சரிம்மா,
1: இதை எங்க விற்பனை பண்ணது, எங்க செய்யறது, இதுக்கான உபகரணங்கள் எங்க கிடைக்கும், இங்க அத்தனை விவரங்களையும் நம்ம பயிற்சி மூலம் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து வச்சிட்டோம்னா நம்ம வாங்கிட்டு அதை எங்க விற்கணும், எப்படி விற்கணும், யார்கிட்ட விற்கணும், அதுக்கு விற்பனை தளங்களையுமே பயிற்சி மூலம் நமக்கு தராங்க. அதனால நம்ம தாராளம் என்ன தொழில் நமக்கு திறமை இருக்கோ, என்ன பொருள் நம்ம பக்கத்துல கிடைக்கோ, அந்த மூலதன பொருட்களை வாங்கி நம்ம அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம். அதுக்கு வேண்டிய பயிற்சியும் முயற்சியும் தான் முக்கியம்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: சரிம்மா.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிரியாணி. நேரம் 1:26. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலி நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழியர்களுக்கான தலைப்பு, பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம். தோழியரே, உங்களது கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2209072. முன்னிணைப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890 325 7039.

பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது நம்மளோட பொருளாதார சுதந்திரம், தன்னம்பிக்கை, அப்புறமா முடிவெடுக்கும் திறன் இவை எல்லாம் சேர்ந்தது தாங்க. தையல், கணினி, அப்புறமா சிறு சிறு தொழில்கள் இவை எல்லாமே பயிற்சிகள். இந்த பயிற்சிகளை வந்து பெண்கள் வேலைவாய்ப்பிற்கு தயார்படுத்தியதோடு நம்ம குடும்பத்தின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்கு இது உதவுகிறதுங்க. முறையான தொழிற்பயிற்சி

0: நமக்கு இருக்கும்போது பெண்கள் வருமானம் ஈட்டி தங்கள் பொருளாதார தேவைகளுக்கு மற்றவர்களை சார்ந்திருக்காமல் நாமே நம் தனித்திறமையில் முன்னேறலாம். புதிய திறன்களை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது பெண்களின் சுயமரியாதையை மேம்படுத்துறதுங்க. மேலும் சமூகத்தின் தலைமை பொறுப்புகளையும் இது ஏற்க செய்யுது. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் குமரி பண்பலை.
0: வணக்கம் குமரி பண்பலை 101 தான். யார், எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா.
1: நம்ம வந்து எப்பவுமே ஒரு தொழில கண்டிப்பா கத்துக்கணும் மேம். ஒரு தொழில் இல்ல மேம், நமக்கு எதுலாம் தெரியுமோ அது எல்லாத்துலயும் அச்சு பண்ணணும் மேம்.
0: எல்லாத்தையும்
1: கத்துக்கணும். சரி, ஆமா, என்னைக்கு தானே ஒரு நாள் நமக்கு அது உதவும் மேம். தையல இருந்தாலும் சரிதான், கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரிதான், லைட்டிங் எல்லாமே நமக்கு எல்லாமே தேவைதான் மேம். அதனால என்ன நம்ம நல்லா கத்துக்கிட்டோம்னா என்னைக்குமே நம்ம வந்து அச்சு பண்ணலாம் மேம். நம்ம தன்னம்பிக்கை தைரியம் தான் முக்கியம் மேம்.
0: சூப்பர். சரி, நீங்க இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க, என்னென்ன தொழில் எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க?
1: என்ன பண்ண, கூட முடிய தெரியும், அப்புறமா முன்னாடி ஓல முடிய தெரியுமா, நாங்க தையல் தெரியும் மேம்.
0: இப்ப எல்லாமே இப்ப எல்லாம் பண்றீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் எல்லாம்?
1: ஆமா மேம், இப்ப தையல் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சூப்பர்.
1: அதுக்கு ஓலமுடை எல்லாம் தெரியும், கூடமுடையில கொஞ்சம் மறந்து போச்சு, ஆனா ஞாபகம் வந்துரும்.
0: ஞாபகம் வந்துரும்,
1: ஞாபகம் வந்துரும். ஆமா ஆமா,
0: அத தொட்டீங்கன்னா ஞாபகம் வந்துரும்.
1: ஆமா மேம், எப்படியுமே நமக்கு அந்த மனசுல அது இருக்கும், இந்த மாதிரிதான் வரும் டிசைன் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு மனப்பாடம் தானே அதெல்லாம்.
0: சரி,
1: அதெல்லாம் டக்குன்னு பார்த்தா ஞாபகம் வந்துரும் மேம்.
0: சரி, இப்ப மறந்து இருக்கிறத டக்குன்னு எடுத்து நீங்க தொடங்கிருங்க.
1: ஓகே மேம்.
0: சரி, நிகழ்ச்சி பங்கேற்று சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: நன்றி மேம்.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் விரிவாக்க பிரிவு துணை தலைமை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கிய கிசான் சாரதி கைபேசி செயலி விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் பயனுள்ள விவசாய தகவல்களை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய ஊடகம் ஆகும். இன்றே அதை கைபேசியில் நிறுவி பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்று மதியம் 12:30 முதல் 3 வரை கிசான் சாரதி போர்ட்டலில் ரியல் டைம் ஃபீட்பேக் போலிங் நடைபெறும். மதிப்புமிக்க ஆலோசனைகள் விவசாய ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவைகளை மேலும் பயனுள்ளதாகவும் வேளாண் பெருமக்களின் நலனை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கிசான் சாரதி ஆப் மூலம் போலிங்கில் பங்கேற்கவும் தங்கள் மேலான ஆலோசனைகளை கொடுக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.

0: வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
1: திறமை பெண்களுக்கு வந்து திறமை ரொம்பவே முக்கியம். அதாவது எந்த துறை ரீதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல நம்ம செயல்பட வேண்டும்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப வந்து திறமை இருந்தாதான் அதுலயும் நம்ம செயல்பட முடியும். அதாவது பேச்சு திறமை, அந்த வேலைகள்ல வந்து கவனம் செலுத்துறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் வந்து நம்ம எந்த வேலையுமே நமக்கு திறம்பட செயல்படுத்த முடியும். அதே மாதிரி அப்ப இருந்து நம்ம திறமை இருந்தாதான் நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தானாகவே வரும். வரக்கூடிய நேரத்துல நமக்கு எந்த வேலையாளா இருந்தாலும் நமக்கு திறம்படாத செயல்படுத்தலாம். அதுக்கு முக்கியமா நமக்கு கல்வி ரொம்ப முக்கியம். அப்புறமா வந்து பெரியவர்களின் அறிவுரைகளும் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். எல்லாம் திறம்பட செயல்படுத்த வேணும்னாக்க நமக்கு முக்கியமா அனுபவங்கள் தேவை. அனுபவம் இருந்தாக்க நமக்கு திறமைகள்

0: வந்து தன்னாவே வரும். அதே மாதிரி நம்ம ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போனா கூட நம்ம அங்க வந்து பலதரப்பட்ட மக்களை நம்ம சந்திப்போம். அந்த மக்கள் சந்திக்க கூடிய மொழிகள்லயும் வந்து வேறுபட்டு இருக்கும் இருக்கும். நம்ம வந்து ஒன்னு ரெண்டு மொழிகள் தெரிஞ்சிருந்தாட்டினாடா எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு அவங்களோட பேசி நமக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அதுக்கும் ஒரு திறமை வேணும்.
1: சூப்பர்மா,
0: அப்படி இருந்தாதான் முக்கியமா இருக்கு.
1: சரிம்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
0: நன்றி.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: இரவிபுதூர்ல இருந்து பிரேமலதா பேசுறேன்.
1: இரவிபுதூர்ல இருந்து
3: சரிமா.
1: நீங்க தலைப்பு கேட்டீங்களா, பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம் எவ்வளவு? அத பற்றி பேசலாம். சரிம்மா, நன்றிமா.
4: நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
4: போன் 233-066.

0: 11:38. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: டென்ஸ்லி கர்ணதாஸ், சூரப்பள்ளம்.
0: சொல்லுங்கம்மா.
1: பெண்களுக்கு, அதாவது பெண் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, பெண்ணை முட்டி மோதியாவது வேலைக்கு சென்று விடுவது வருமானம் தரும் தைரியம் இந்த உலகத்துல யாரும் தர மாட்டாங்க அப்படின்னு. நம்மளை நம்பி ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருதுனாலே நமக்கு ஒரு மனசுல ஒரு தன்னம்பிக்கை வந்துரும், தைரியம் வரும்.
0: கண்டிப்பா
1: எதுக்குமே யார்ட்டையும் நம்ம கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்பாவையோ அம்மாவையோ கணவரையோ அண்ணன் தம்பியோ இப்படிதான் நம்ம சார்ந்திருக்க வேண்டியது இருக்கும். இதே இது நமக்குன்னு ஒரு வருமானம் வந்ததுன்னா நம்ம நமக்கு சின்ன சின்ன தேவைகளையாவது நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். அந்த அந்த மன தைரியங்கிறது ரொம்ப வலிமையா இருக்கும். நமக்கு வருமானம் தர தைரியம் ரொம்ப வலிமையா இருக்கும். நம்ம அதே மாதிரி அந்த முடிவுகள் எடுக்கிறது கூட நம்ம தைரியமா எடுப்போம். இப்போ பெண்கள் இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல, அவங்களுக்கு வருமானம் அதாவது கணவர் வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லாம இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு பெண் ஒரு வருமானம் ஈட்டுற இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி போறதுக்கு சிறப்பா இருக்கும். அதுக்காக தான் திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு இப்போ நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க பெண்களுக்கு. நமக்கு ஐடிஐல இப்போ நேற்று கூட ஒரு மேம் வந்து இடம் சொல்லிட்டு போனாங்க, வயசு இதே கிடையாது, எத்தனை வயசா இருந்தாலும் பெண்களுக்கு நாங்க இந்த பயிற்சி கொடுக்குறோம், ஐடிஐல வந்து சேர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி அப்படிங்கறது இப்ப எந்த விதத்திலயும் தடையே இல்லை. நம்ம குறிப்பிட்ட கல்விகளுக்கு மட்டும்தான் நமக்கு பணம் தேவையே தவிர, பணம் இல்லாம நம்ம நிறைய கல்வி அதாவது தொழில் கல்வி நிறைய கத்துக்க முடியும். அது மூலமா நம்மளும் தொழில் செய்து பெண்களும் முன்னேற முடியும் வாழ்க்கையில. கண்டிப்பா எல்லாரும் அவங்கவுங்க திறனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கை தொழில் செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வருமானத்தை ஈட்டினாங்கன்னா அந்த வீட்டு மட்டும் இல்ல, அந்த சமுதாயம் மட்டும் இல்ல, நம்ம நாடும் வளர்ச்சிக்குமே நம்ம பெண்கள் பேருதவியா இருக்கிறோம். நன்றி மேம்,
0: சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி. அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்,
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள், காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்,

0: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? எட்டாம் அடி தங்கம். சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா? கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல வந்து நின்னு பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. தனி நம்பிக்கை வேணும். சரி, சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஹாய் ஸ்நேகிதே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. பெண்களுக்காக நம்ம வந்து இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருந்தோம், பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம் குறித்து. நேயர்கள் வந்து நிறைய கருத்துக்களை நல்ல வண்ணம் தெரிவித்தாங்க, நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். அனைத்து தோழியர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு டி செல்வராணி கலைமணி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள், தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்ததன் மூலம் இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எழுச்சியூட்டுவதோடு பல்வேறு துறைகள் பிரிட்டன் சந்தையில் இணைய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். தொழில்நுட்பம், தொழிற்சேவைகள், புத்தாக்கம், படைப்பாற்றல் திறன் போன்றவற்றில் ஒத்துழைப்பு மேலும் அதிகரித்து திறன் பரிவர்த்தனைகளுக்கு வழிகோலப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் இந்திய தொழில் நிறுவனங்களின் போட்டித்திறன் அதிகரிப்பதோடு இந்தியர்கள் அங்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பெருகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வளம் சார்ந்த பங்களிப்பில் இரு நாடுகளும் இணைந்து முனைப்புடன் செயலாற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவில் ஆயுர்வேத சிகிச்சையையும் யோக கலையையும் மத்திய அரசு எழுச்சியுடன் முன்னெடுத்து சென்று புதிய சக்தியை ஊட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில் 3 நாள் சிறப்பு கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து ஆயுர்வேத மருத்துவத்தை சர்வதேச தரத்தில் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தரமான ஆவணங்கள், டிஜிட்டல் சுகாதார ஒருங்கிணைப்பு, நவீன அறிவியல்

0: ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களால் ஆயுர்வேதத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேதத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதற்கான வலுவான தளத்தை இந்த கருத்தரங்கு ஏற்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொது வாழ்விற்கு அவர் தம் அர்ப்பணிப்பையும் எளிமையான வாழ்க்கையையும் எடுத்துரைத்துள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்வி வளர்ச்சி நாளாகவும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான கேரள அரசின் ஆபரேஷன் டுஃபான் திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில எல்லைகளில் போதைப் பொருள் கடத்தல் இணைப்பை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எல்லை மாவட்டங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசிடம் உதவி கோரப்பட்டதாகவும், தமிழக போலீசார் உரிய உதவிகளை வழங்குவார்கள் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கேரளாவில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறிய அமைச்சர், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தென் மாநிலங்களைச் சேர்ந்த 5 காவல்துறை இயக்குநர்கள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு போதைப் பொருள் ஒழிப்பில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ரமேஷ் சென்னிதலா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் வழங்கப்படும் உணவு தரமானதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அறிவுறுத்தியுள்ளார். விடுதி காப்பாளர்கள் விடுதிகளில் வழங்கப்படும் தினசரி உணவை புகைப்படம் எடுத்து துறை சார்ந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உணவு தரமானதாக இல்லை என்று புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள், மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஆணையத்தின் செயலர் திரு சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிற்பகல் திருவள்ளூர், தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் கலந்தாலோசிக்கிறார். நாளை புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களிலும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளையோருக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் 2015 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 6 கோடிக்கு மேற்பட்ட இளையோர் பல்வேறு திட்டங்கள் மூலம் திறன் ஆளுமை பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலக திறன் வளர்ச்சி தினம் என்று கொண்டாடப்படும் நிலையில் வேலை வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக திறன் பயிற்சிகள் இளையோருக்கு ஆளுமையை உறுதி செய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெயிலை அடுத்து சுற்று வட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கைனவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி கடந்த ஜனவரி மாதத்தில் துவங்கிய நிலையில் அவ்வப்போது மழை பெய்து உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஒரு மாதமாக வெயிலின்

0: தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டு ஒன்றுக்கு இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் 600,000 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு இலக்கினை எட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ரயில் பயணிகளுக்கு குன்னூர் ரயில் நிலையத்தில் இன்று இனிப்புகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: 1899 ஆண்டில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல சக்கரங்கள் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஆண்டு ஜூலை 15 நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு இன்று 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா வரும் 18 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மதுரை மாவட்டம் பேரையூர், எழுமலை, எம் கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேரையூர் வட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு விதிமுறைகளுக்கு ஏற்ப பட்டா வழங்க அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலனில் ஏற்பட்ட பழுதை அடுத்து 810 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த 3 கண்காட்சி இன்று தொடங்கியது. தர்மபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூரில் 100 மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்ற பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் இப்பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூரிலிருந்து கொள்ளேக்கால் செல்லும் சாலையோர வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனப்பகுதி சாலைகளில் மித வேகத்தில் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் ஸ்பெயின் பிரான்சை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அட்லாண்டாவில் நாளை அதிகாலை 12:30 நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள், தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124th பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம்.

பாட்டில் கானம் பாடி நம் காதுகளில் இனிமையூட்ட வருகிறது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் திரை இசை. திரை இசை கூடவே நம்ம எறும்புகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாமா? எறும்புகள் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் அடிக்கடி தென்படும் ஒரு சிறிய உயிரினங்கள்ங்க. அவை பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அவற்றின் உலகம் வியக்கத்தக்க ரகசியங்களை கொண்டுள்ளது. அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு. கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில்

0: கேட்ட பாடல் ஜானி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.
1: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
2: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
1: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
2: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
2: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
1: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
2: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

எறும்புகளால் தங்கள் உடல் எடையை விட 10 முதல் 50 மடங்கு அதிகமான எடையை தூக்க முடியுமாங்க. இது ஒரு மனிதன் ஒரு பெரிய லாரியை தனியாக தூக்கும்

உதற்கு சமமானதாம். அவற்றின் சிறிய தசைகள் உடலுக்கு அதிக ஆற்றலை வழங்குகிறதாம். ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாம். வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், உன்னிமேனன் எஸ் ஜானகி குரல்களில், ஜோடி திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில்
1: Ponjesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesley Super Speciality Hospital.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:31. காற்றில் காணும்பாடி நம் காதுகளில் இனிமையூட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. கூடவே நம்ம வந்து எறும்புகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். எறும்புகளுக்கு வந்து மனிதர்களைப் போல காதுகள் கிடையாதாங்க. அப்படின்னா அது எப்படி சத்தத்தையெல்லாம் கேட்குது அப்படின்னா, அவை தங்கள் கால்கள் மூலமாக தரையில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து அந்த சவுண்டெல்லாம் அது வந்து தெரிஞ்சுக்குதான். திரை இசையில் அடுத்து கேட்கலாம். ஆர்.பி. உதயகுமார் வரிகளில் இளையராஜா, இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ்.ஜானகி குரல்களில் எஜமான் திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை

0: வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோயில்.
3: போன் 233-066.
5: குமரி பண்பலை 101 திரைசை கூடவே நம்ம எறும்புகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா அது உண்மைதாங்க. எறும்புகளுக்கு 2 வயிறுகள் உண்டுபாங்க. ஒரு வயிறு தனக்கான உணவை செரிக்க பயன்படுத்துகிறதா, மற்றொன்று தான் சேகரித்த உணவை பிற எறும்புகளுடன் பகிர்ந்து கொள்வதற்காக சேமித்து வைக்க பயன்படுகிறதாம். மனிதர்கள் விவசாயம் செய்ய தொடங்குவதற்கு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே எறும்புகள் விவசாயம் செய்ய தொடங்கிவிட்டனவாம். சில வகை எறும்புகள் இலைகளை வெட்டி அதில் பூஞ்சைகளை வளர்த்து உணவாக உட்கொள்கிறதாம். ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாம். புலமை பித்தன் வரிகளில் இளையராஜா, இசையில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் காதல் பரிசு திரைப்பட பாடல்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவெல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

இந்த எறும்புகள்லேருந்து சில எறும்பு இனங்கள் பிற எறும்பு கூட்டத்தை தாக்கி அங்குள்ள முட்டைகளை திருடி வந்துடுமாங்க. அந்த முட்டையிலிருந்து வெளிவரும் எறும்புகளை தங்கள் வேலைக்காரர்களாக மாற்றி வேலையும் வாங்குகிறதாம். எறும்புகளுக்கு நுரையீரல் கிடையாதாங்க. அவற்றின் உடலில் உள்ள சிறிய துளைகள் வழியாகவே சுவாசிக்கின்றதாம். ஆக்சிஜன் இந்த துளைகள் வழியாக உள்ளே சென்று கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறதாம். திரையில் எடுத்து கேட்கலாம். கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, குரல்களில் கரகாட்டக்காரன் திரைப்படம்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

தூக்கிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் போன்றவை அமைக்கப்படுகின்றன. மேலும் ரயில் நிலையங்களின் அழகிய தோற்றத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அந்தந்த பகுதியின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் நிலையங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஒரு ரயில் நிலையம் வெறும் பயண இடமாக

சென்னை விமான நிலையத்தில் பதிவான அதிகள வெப்பநிலை 39.4 டிகிரி செல்சியஸ், சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதிவான அதிகள வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர் விமான நிலையம், நாகப்பட்டினம் பகுதிகளிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில்

0: அதிக வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று, அதாவது 18ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளை மறுநாள் விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுர்வேத மருத்துவ முறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவிக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவிக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் திருச்செந்தூரில் இன்று தொடங்கியது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான ஆட்டம் பாங்காக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் 3:02.

தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் இன்னைக்கு தேநீர் நேரம் நிகழ்ச்சியில நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தேனில் ஊறிய குரல் எடுத்து தென்றலாய் நம்மை வருடியவர், காதல் பாட்டில் உயிர் கொடுத்து கண்ணீர் தொழிகளிலும் ராகம் விதைத்தவர், மழலையின் சிரிப்பாய் குயிலின் குரலாய் மனதை மயக்கும் மாயாஜாலம் கொண்டவர், சிங்கார குரலால் சிம்மாசனம் அமைத்தவர், நாதத்தின் ஜீவனாய் நவரச பாடகியாய் இவர் பாடிய பாடல்கள் பல்லாயிரம், எத்தனை தலைமுறை கடந்தும் நிற்கும் நித்திய இசைக்கோயில் இவர்.

இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்ட உடனே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நம்ம ஜானகி அம்மா அவர்கள் தான், பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவர்கள் தான். தென்னிந்திய திரை இசை உலகில் 6 சகாப்தங்களுக்கும் மேலாக தன் குயில் குரலால் மொழிகளை கடந்து வயது வித்தியாசமின்றி சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை கோடிக்கணக்கான ரசிகர்களை கட்டி போட்டவர்தான் இசையரசி பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா அவர்கள். தலைமுறைகளை கடந்து தனது அசாதாரணமான கொஞ்சும் குரலால் ரசிகர்களின் மனங்களை கட்டி போட்ட ஜானகி அம்மா தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் சுமார் 48,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். அவர் பாடிய ஒரு பாடல் கேட்டலாமா?

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

1938 ஏப்ரல் 23 ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்த எஸ் ஜானகி அம்மா அவர்கள் சிறு வயது முதலே இசையின் மீது தீராத ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். முறையாக இசையும் பயின்றுள்ளார். அதன் பிறகு சென்னையில் குடிபெயர்ந்திருக்கிறார். 1957 வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இடம்பெற்ற பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல் இவரது முதல் பாடல். அடுத்த நாளே அவருக்கு தெலுங்கு திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. அவர் குரலில் ஒரு பாடல் கேட்டுள்ளார்.

0: அகில இந்தியாவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்குட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

குமரி பண்பலை நூற்றுவண்டில் வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எஸ் பின்னணி பாடகி ஜானகி அவர்களுடைய தகவலை தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். 25 ஆண்டுகளில் தென்னிந்திய மொழிகளில் மட்டுமல்லாமல் கொங்கணி, துளு, சௌராஷ்டிரம், இந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம் என்ற மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளாருங்க. 1992 இலங்கை சென்றிருந்தபோது இவருக்கு ஞானகான சரஸ்வதி என்ற பட்டமும் வழங்கப்பட்டுள்ளதாம். தமிழ், தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தாமே எழுதி இசையமைத்தும் பாடியுள்ளார். இவர் மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்திற்கு முதன் முதலில் இசை அமைத்துள்ளார். 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து இவர் பாடிய ஒரு பாடல் கேட்கலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

தென்னிந்தியாவின் நைட்டிங்கள் என போற்றப்படும் எஸ் ஜானகி அவர்கள் மகிழ்ச்சி, சோகம், காதல், தாய்ப்பாசம், பக்தி என எந்த உணர்வையும் தன்னுடைய குரலால் உயிர்ப்பிக்கும் காலத்தால் அழியாத பல பாடல்களை தன் குரலால் மெருகேற்றி நமக்கு அளித்தவர். 1956 தன்னுடைய 18வது வயதில் ஆல் இண்டியா ரேடியோவில் நடத்தப்பட்ட பாட்டு போட்டியில் அபாரமாக பாடி 2வது இடம் பிடித்து அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் கைகளால் பரிசு பெற்றவர். காதல் ஓயும் திரைப்படத்திற்காக அவர் பாடி ஒரு பாடல் கேட்டலாம்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.

0: மற்றும் கல்யாண்காடு நாகர்கோவில். கால் 9500700774.
1: உலகத்தர வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: நேரம் 3:30. குமரி பண்பலை 101 தேநீர் நேரத்தில் வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் பற்றிய தகவல் தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். எஸ் ஜானகி அவர்கள் 1959 வி ராம் பிரசாத் என்பவரை மணந்தார். அவருக்கு முரளி கிருஷ்ணா என்ற ஒரு மகன் இருந்தார். இவர் சில திரைப்படங்களிலும் நடிச்சிருக்காருங்க. ஜானகி அவர்களின் கணவர் 1997 உடல் நலக்குறைவால் காலமானார். அவரது மகன் முரளி கிருஷ்ணா ஹைதராபாத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அவரும் கடந்த ஜனவரி மாதம் 22 உடல் நலக்குறைவால் காலமானார். அவரின் மனைவி உமா முரளி கிருஷ்ணா ஒரு பரதநாட்டிய குச்சிப்புடி நடன கலைஞர். இவர்களுக்கு வர்ஷா, அப்சரா என்ற இரு மகள்கள் இருக்கிறார்கள். சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 233-066.
5: இன்னைக்கு தேநீர் நேரம் நிகழ்ச்சியில வெள்ளித்திரையில பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவர்கள் பற்றிய தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஜானகி அவர்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, தமிழ் ஆகிய 5 இந்திய மொழிகளில் சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்தவர். அவர் தமிழில் 1962 வெளிவந்த கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்தில் பாடிய சிங்க

வேலவனே தேவா என்ற பாடல் தமிழ் திரையுலகில் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது என சொல்லலாம். 60கள் மற்றும் 70களின் முற்பகுதி முழுவதும் MS விஸ்வநாதன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். 1971 வெளியான அவளுக்கென்று ஓர் மனம் திரைப்படத்தில் இடம்பெற்ற உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பாடல் தமிழ் திரையுலகின் மிகவும் நம்பிக்கைக்குரிய பாடல்களில் ஒருவராக அவரது நிலையை உறுதிப்படுத்தியதாம். முதல்வன் திரைப்படத்திலிருந்து அவர் பாடிய ஒரு பாடல் கேட்டலாம்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: ஜானகி அவர்கள், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா அவர்கள் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் ஆகியோரின் இசையில் பாடி மாநில விருதுகளை வென்ற ஒரே பாடகி அவர்கள் என்ற சாதனையை படைத்துள்ளாருங்க. ஜானகி அவர்கள் கதாபாத்திரத்தின் வயதுக்கேற்ப பலவிதமான குரல் மாற்றங்களை செய்து பாடும் திறமை கொண்டவர். 1979 வெளியான உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில் முதியோர் குரலில் அவர் பாடிய போடா போடா பொக்கா பாடலுக்காக தமிழ்நாடு மாநில விருதையும், சப்தப்படி திரைப்படத்தின் கோவுல்லு தெல்லானா பாடலுக்காக ஆந்திராவின் மாநில விருதையும் பெற்றார். 1980 அவரே எழுதி ருசிகண்ட பூனை என்ற தமிழ் திரைப்படத்தின் கண்ணா நீ எங்கே என்ற பாடலை ஜானகி அவர்கள் முழுவதுமாக ஒரு குழந்தையின் குரலில் பாடி அசத்தியுள்ளார். 1980 வெளிவந்த மகேந்திரனின் நெஞ்சத்தை கிள்ளாதே படத்தில் மம்மி பேரு மாறி என்ற பாடலை ஆண் குரலில் பாடி அசத்தி உள்ளார். ஹேமாவதி என்ற கன்னட திரைப்படத்தில் இடம்பெற்ற பல வேகமான ஸ்வரங்களை கொண்ட சிவா சிவா என்ன நாளிகேகே என்ற பாடல்தான் தனது பாடும் வாழ்க்கையில் மிகவும் கடினமான பாடல் என்று ஜானகி அவர்கள் கூறியுள்ளாராம். தோடி மற்றும் அபோகி என இரண்டு வெவ்வேறு ராகங்களில் அமைந்தது இந்த பாடல். பொன்னுமணி திரைப்படத்தில் அவர் பாடிய ஒரு பாடல் கேட்கலாம்.

1957 பாட ஆரம்பித்து தொடர்ந்து 60 ஆண்டு காலம் பல மொழிகளில் இசை தலைமுறைகளை கண்ட ஜானகி அம்மா அவர்கள் இறுதியாக 2016 மலையாளத்தில் வெளியான 10 கல்பனகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற அம்மா பூவினம் பாடலை பாடியதுடன் இனி பாடுவதில்லை என முடிவெடுத்தாராம். தமிழில் அவர் பாடிய கடைசி பாடல் 2016 வெளிவந்த திருநாள் திரைப்படத்தில் தந்தையும் யாரோ தாயாரும் யாரோ என்ற பாடல். அவர் பாடிய ஒரு பாடல் கேட்கலாம்.

ஜானகி அவர்கள் சிறந்த பின்னணி பாடகிக்காக 33 முறை மாநில விருதுகளையும், தமிழ்நாடு அரசின் விருது 6 முறையும், ஆந்திர அரசின் நந்தி விருதை 10 முறையும், கேரள அரசின் விருதை 11 முறையும் வென்றுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது. 1986 சாஹிப் என்ற இந்தி திரைப்பட பாடலை பாடி ஃபிலிம்ஃபேர் விருதையும் பெற்றார். மேலும் அவரது திரையுலக சாதனையை பாராட்டி மைசூர் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. மேலும் கர்நாடக அரசின் உயரிய விருதான ராஜ்யோத்சவ விருதையும் அவர் பெற்றுள்ளார். தென்னிந்திய நைட்டிங்கல் என்று புகழ்பெற்ற இசைக்குயில் எஸ் ஜானகி அவர்கள் 2026 அதாவது இந்த வருடம் ஜூலை மாதம் கடந்த 11 தேதி வயது முதிர்வு காரணமாக தனது 88 வயதில் இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். இம்மண்ணுலகை விட்டு அவர் மறைந்தாலும் தனது பாடல்கள் மூலம் ரசிகர்களின் மனதில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்.

0: பண்பலை நூற்றுவண்டியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் பின்னணி பாடகி ஜானகி அவர்களின் தகவல்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு டி செல்வராணி கலைமணி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவிக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவிக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் திருச்செந்தூரில் இன்று தொடங்கியது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இந்தோனேசியா இடையேயான ஆட்டம் பாங்காக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேரம் 4:03, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலையில் இப்போது கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025 தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவிக்குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவிக்குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி

0: அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம் 1,261 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவிக்குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவிக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேரம் 4:07. வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

ஆரம்பமாவது திரை இசை. திரைசையில் முதலாவதாக கேட்கவிருக்கும் பாடல் கஜினி திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் பாடியது.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

4:15. திரைசையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் மரியான் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஜாவத் அலி, ஹரிச்சரண், நாகாஷ் அசிஸ் பாடியது.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: திரைசையில் நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் காத்து வாக்கல ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் ஆந்தனி தாசன் பாடியது.

0: தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 127,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவேக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் மற்றும் மோஹித் குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. ஆரம்பமாவது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். என்ன செய்தால் நீ மகிழ்வாய், நீ சிரிக்க நான் காத்திருக்க, மேகம் போல நகர்ந்து செல்கிறாயே. கேட்கவிருக்கும் பாடல் தீ நிலவு, திரைப்படத்திற்காக AM ராஜா இசையில்.
4: பாடவா

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-5011. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-5011. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

நேரம் 5:09. கற்சிலையிலும் உன் கற்பனையினால் கல்லையும் கவர செய்தாய். கலைக்கு தினம் உயிர் கொடுக்கும் கலைஞனே. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பராசக்தி திரைப்படத்திற்காக R. சுதர்சனம் இசையில் MS. ராஜேஸ்வரி பாடியது.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

கவிதை வரைந்தேன் உன்னை கவர கன்னித்தமிழிலே, உன் செந்தமிழ் தேன் மொழியால் பதில் தராயோ. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி ஆர் மகாலிங்கம் பாடியது.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: நேயர்கள், குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். உன் வார்த்தைகளை மட்டுமல்ல கண் பாஷைகளையும் நம்பினேன். வானுக்கு நிலவு போல உன்னை எண்ணினேன். கேட்டோருக்கும் அடுத்த பாடல் தளபதி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 5:27. உனக்காக காத்திருந்தேன், கடிதம் எழுதி அன்பை நீ பதிலாக தர. கேட்கவிருக்கும் பாடல் குணா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கமலஹாசன் எஸ் ஜானகி பாடியது.
4: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
5: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
4: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
5: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏன்

எங்க அழுகையா வருது, ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்களே.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை சரம். உன் பெயர் சொல்ல புன்னகை பிறந்து நேரமும் நின்று இதயம் உன்னோடு போனது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கலைஞன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. எல்லை தாண்டி வளர்ந்த என் காதலை என்னை தாண்டி உன்னிடம் கூறவே தயங்குகிறேன். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் நரேஷ் ஐயர், மதுஸ்ரீ பாடியது.

இதயம் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் உன்னையே கொண்டுள்ளது. பாடும் பாடல்களும் உன்னையே இசைக்கிறது. அடுத்த பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் இசையில் பெலிராஜ் தீபா மிரியம் பாடியது.

உன்னை தேடி தேடி கண்கள் விரிய காத்து கொண்டு நிற்கிறேன், எப்போது நீ வருவாய் என. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திற்காக எம் ஜிப்ரான் இசையில் ஷதாப் ஃபரிதி சின்மயி பாடியது.

அன்பின் அடையாளமே எந்தன் ஆனந்தமே, என்னோடு வாழும் என் சொந்தமே. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அமரன் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், நகுல் அபயங்கர் ரம்யா பட் பாடியது.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கை.

0: நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
7: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
8: நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7 மணிக்கு இன்னிசை நேரம். மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். 7:25 உழவர் உலகம், கிசான் வாணி. இதில் உழவருக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரஷ்னா அவர்கள். அமுதசுரபி, PM ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம். தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை. 8:30 திரைக்களஞ்சியம், திட்டுவிளை ஷாபி என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைசை பாடல்கள். 9:15 செய்திச்சுடர். 9:30 பன்னிசை, திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள். 10:05 நிலாமுற்றம், திரைப்பட பாடல்கள் நேரலை. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதம்.

உள்ளத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்கலாம். 16/7/2026 அன்று நாகர்கோவில் தடிக்காரங்கோணம், வடசேரி, ஆசாரி பள்ளம் மற்றும் வல்லன்குமாரன் விளை உபமின் நிலையங்களில் நடைபெறவிருந்த மாதாந்திர பராமரிப்பு பணியானது சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே 16/7/2026 அன்று நாகர்கோவில், பெருவிளை, சுங்கான்கடை, வடசேரி, கிருஷ்ணன் கோவில், எம்எஸ் ரோடு, காலேஜ் ரோட், கோர்ட் ரோட், கேபி ரோட், பால்பண்ணை, நேசமணி நகர், ஆசாரிப்பள்ளம், தோப்பூர், வேம்பனூர், அனந்தன் நகர், பார்வதிபுரம், புத்தேரி, இரச்சகுளம், அருமைநல்லூர், கடுக்கரை, காட்டுப்புதூர், தடிக்காரங்கோணம், அழகிய பாண்டிபுரம், தேரைக்கால் புதூர், கோதை, கிராமம், அப்டா மார்க்கெட், திரவியம் ஆஸ்பத்திரி, சடையன்குளம், நாவல்காடு, எறும்புக்காடு, தம்மத்து கோணம் மற்றும் அனந்த நாடார்குடி கோணம், இருளப்பபுரம், பட்டகசாலியன் விளை, கலைநகர், பொன்னப்பநாடார் காலனி, குருசடி, பீச் ரோட், என்ஜிஓ காலனி, குஞ்சன் விளை மற்றும் புன்னை நகர் ஆகிய இடங்களில் மாதாந்திர பராமரிப்பு காரணமாக மின் நிறுத்தம் செய்யப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் நாகர்கோவில், தடிக்காரங்கோணம், வடசேரி, ஆசாரிப்பள்ளம் மற்றும் வல்லன்குமார விளை ஆகிய உபமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பானது 22/7/2026 அன்று மேற்கொள்ளப்படும் என்றும், மேற்படி இடங்களில் 22/7/2026 அன்று மாதாந்திர பராமரிப்பு காரணமாக மின்னிறுத்தம் செய்யப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மூலம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 8, 9, 16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள உயர்நிலை மற்றும் ஆரம்ப நிலை ஹிந்தி தேர்வுகளுக்கான செமினார் வகுப்புகள் நடைபெறவுள்ளது. ஹிந்தி தேர்வு எழுதும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இம்மாதம் 19 ஞாயிறு அன்று காலை 9:30 மாலை 4:30 வரை நாகர்கோவில் வெட்டூர் நிமடம் பயோனியர் குமாரசாமி கல்லூரியில் வைத்து ஆரம்ப நிலை உயர்நிலை தேர்வுகளுக்கான வகுப்புகள் நடைபெறும். இதில் குமரி மாவட்ட மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற 20 அன்று காலை 9 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்களை சார்ந்தோர்கள் மற்றும் படை வீரர்களை சார்ந்தோர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பமாக இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2 மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பிற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
10: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
11: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
10: போன் 233-066.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
15: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
16: PM ஜெய், अब गरीबों की जाय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: மெல்லிசை கேட்கலாம். தேவி என் கலி தீர்க்க என தொடங்கும் சாய் ராஜா இசையமைத்த பாடலை இயற்றியவர் ராமசாமி சுதர்சனம். பாடலை பாடுபவர் BS சசிரேகா.

வணக்கம் என தொடங்கும் கே எஸ் சந்திரசேகர் இசையமைத்த பாடலை இயற்றியவர் டி ஜெயலட்சுமி. பாடலை பாடியவர் ஏ எல் ராகவன்.

மெல்லிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் 2ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம், முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்தியா பிரிட்டன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவினுடைய ஏற்றுமதிகள் 99% பொருட்களுக்கு வந்து எந்த விதமான வரியுமே இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 90% பொருட்களுக்கு இந்த விதமான வரிகள் இல்லை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம். இதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம சொல்லக்கூடிய GDP-யே வந்து 0.13% அளவுக்கு வளரும் என்று நாம கருதுறோம். இந்தியா தரப்புலையும் இதுக்கு வளர்ச்சி இருக்கும், பிரிட்டன் தரப்புலையும் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பார்க்கிறோம்.
0: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவ கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5,200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுதொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இது தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகாவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை ஓய்வு பெற்றோருக்கு வழங்கிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2003ஆம் ஆண்டு முதல் பணியில் சேர்ந்து 2025ஆம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற அனைவருக்கும் இடைக்கால ஓய்வூதியம் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். தேனி மாவட்டத்தில் ஈரநில கண்காணிப்பு குழுவினருக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் தொகை விழிப்புணர்வு தின பேரணி இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் கஞ்சனும் 54 கிலோ எடைப்பிரிவில் ஜாய்ஸ்ரீ தேவி சிரோமும் 60 கிலோ எடைப்பிரிவில் சஹத்தும் 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும் 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஸ்ரீகாண்டும் 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராச்சி டோகாஸும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும் நிகிதா சந்த், காஜல், முஷ்கன் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹிணி தேவ்பா, தீக்ஷா, சந்தியா பிஷ்ணோய் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வரும் 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்க

0: உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:42. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. திரைசை கேட்கலாம். திரையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் கோவா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் அஜீஷ் மற்றும் ஆண்ட்ரியா பாடியது.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: PM ஜெய். अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைசையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் வாமனன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் ஜாவத் அலி சௌமியா ராவ் பாடியது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: திரைசையில் நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் திவ்யா விஜய், ரோஷினி பிரியா மற்றும் பான் பண்டி பாடியது.

இசை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. இன்னிசை நேரம்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: PM Jai अब गरीबों की जय बन गई है।

0: 2 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீநிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீநிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்ச்சஸோட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: PM ஜெய். अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் கிசான் வாணி. இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரஷ்னா அவர்கள், அமுத சுரபி PM ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதின் முக்கியத்துவம். தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள்.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்லச்சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நினைவிற்கு இன்றிரவு 8:30 திரைக்களஞ்சியம். இதில் திட்டுவிளை ஷாபி என்ற நேயர் மனசு என்ற தலைப்பில் தொகுத்து அனுப்பிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ரகுராஜா.
1: மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறையின் சார்பாக உலக மக்கள் தொகை 2026 விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு ரத இயக்கத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அன்பழகன் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற அனைவரும் மக்கள் தொகை விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். இப்பேரணியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகள், தனியார் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள், இந்திய குடும்ப நலச் சங்கத்தின் கிளை மேலாளர் மற்றும் பணியாளர்கள் என

0: ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது பேசிய அமைச்சர், மதுரை ரேஸ்கோர்ஸ் காலனியில் சிதிலமடைந்த நிலையில் அமைந்துள்ள 198 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும் டிஆர்ஓ காலனியில் சிதிலடைந்துள்ள 174 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும் சொக்கிகுளம் காலனியில் இதேபோன்ற நிலையில் உள்ள 132 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும் இடித்துவிட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய வாடகை குடியிருப்புகளை கட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 2026 நிதியாண்டிற்கான மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிசாந்த் கிருஷ்ணா மற்றும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் அவற்றின் நோக்கங்கள் மாவட்ட அளவில் சரியாக நிறைவேற்றப்படுவதை கண்காணித்து உரிய ஆலோசனைகளை வழங்குவது மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் முதன்மையான பணியாகும் என்றும், இத்திட்ட பணிகளை செயல்படுத்தும் போது ஏற்படும் இடர்களை சரியான நேரத்தில் களைந்து அதற்கான தீர்வுகளை கண்டு பணிகளை சிறப்பாக நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு வழிகாட்டியாக இக்குழு செயல்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் பொருட்டு இக்கூட்டம் காலாண்டிற்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாநகராட்சி அறிஞர் அண்ணா மாளிகையில் மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார் தலைமையில் நமஸ்தே திட்டத்தின் மூலம் மாநகராட்சி பாதாள சாக்கடை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரம் கிராமத்தில் நடைபெற்று வரும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களின் விவரங்கள் மொபைல் செயலி மூலம் துல்லியமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும், நிலத்தின் இருப்பிட விவரங்கள் மற்றும் பயிர் வகைகள் சரியான முறையில் பதிவு செய்யப்படுகிறதா என்பதை குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மேலும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை காலதாமதின்றி முழுமையான துல்லியத்துடன் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளை கொண்டு வரும் வேளாண் விளைபொருட்களின் தரம், எடை, பரிசோதனை, ஏலம் நடைபெறும் நடைமுறைகள், சேமிப்பு வசதிகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் குறித்தும் பார்வையிட்டு ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பாக செயல்பட்டு வரும் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தையும் ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியை தினமும் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர். அதன்படி இந்த பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வனத்துறை, வேளாண்மை துறை, கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மதுரை மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஆவின் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றின் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் வகையில் அரங்குகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. அதேபோல் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த தனியார் விளையாட்டு மற்றும் கேளிக்கை அரங்குகளும் இங்கு இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் 14 துவங்கி வரும் 31 தேதி வரை நிறைவடையும் அந்த அரசு பொருட்காட்சியில் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் சிறப்பு வாய்ப்பாக அமைந்துள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து வருகை தந்து பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ரகுராஜா.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு

மிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இங்கிலாந்துடனான

0: இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இங்கிலாந்துடனான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரிவிலக்கு சலுகை கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஜவுளி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் மருந்து உற்பத்தி துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஆயத்த ஆடைகள் ஆகட்டும், அல்லது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், கடல் பொருட்கள், இன்ஜினியரிங் கூட்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவு, ரசாயனங்கள், மருந்து பொருட்கள், விவசாய பொருட்கள், இவை எல்லாமே வந்து அங்கே போய் சந்தையில தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய உண்மையான ஒரு பலனை நாம எங்க பார்க்க போறோம்னா, அடுத்த 2-3 ஆண்டுகளிலே நாம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு, அவர்கள் இதை பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களையும் வளர்த்துக் கொள்வார்கள், நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் நிச்சயமாக பெருக்கப் போகிறார்கள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 6-வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 14,400 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையின் 19 வாரணாசி சுற்றுச்சாலையுடன் இந்த திட்டம் இணைக்க உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் அந்த வழித்தடத்தில் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்டின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்படி ஒடிஷாவில் பாராதீப் ஹரிதாஸ்பூர் இடையே இரட்டை வழிப்பாதை அமைப்பதற்கும், ஜார்க்கண்டில் ராஜ்கார் சவான் தாங்குவா போசி இடையே 4வது வழித்தடமும் இந்த திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். 3,907 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். புதுமை கண்டுபிடிப்புகளும் நவீன இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உரங்கள் சம விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மேக்சிமே பிரிவாட் இப்பேச்சுகளில் பங்கேற்றனர். அரசியல், பொருளாதாரம், முதலீடு, தூய எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த 5ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பணி அடுத்த 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு பெருநகர ஒருங்கிணைந்த நகரியம் திட்டத்திற்காக விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நிலம் கொடுக்க விரும்பாத விவசாயிகள் அப்பகுதிகளில் தொடர்ந்து வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும், அதன் பரிந்துரையின் அடிப்படையில்

0: அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். மணிப்பூரில் அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கிம்சந்த் சிங் கூறியுள்ளார். மணிப்பூர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று இம்பாலில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூரத்தின் நிவாரணப் பணிகளுக்காக 550 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காந்தி நகரில் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி, வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறிய துணை முதலமைச்சர் அதுகுறித்த விவரங்களையும் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் திரு பிரவீர் ரஞ்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கான வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார். யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு படையின் ஒருங்கிணைப்பு குறித்தும் திரு பிரவீர் ரஞ்சன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசார் கானோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தினி அபாரமாக ஆடி சதமடித்து 196 ரன்னுடனும் குஷ் பட்டேல் 3 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். சாகர் விற்கும் சதமடித்து 134 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் குஞ்சானும் 54 கிலோ எடைப்பிரிவில் ஜோய்ஸ்ரீ தேவி ஷிரோமும் 60 கிலோ எடைப்பிரிவில் சாகத்தும் 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும் 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஷியோகாந்தும் 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராட்சி தோகாஸும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும் நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 7:25. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். நாளை மற்றும் ஜூலை 19ஆம் தேதி ஆகிய நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25

முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். காற்றின் வேகம் மணிக்கு 18 முதல் 20 கிலோமீட்டர் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்றளிக்கவும். மரவள்ளியில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். போரேட் குருணை மருந்தினை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்பழுக்களை கட்டுப்படுத்தலாம். வாழை கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். அறுவடைக்கு பின் ஏற்படும் பழ அழுகலை தடுக்க மாங்கோசேப் என்ற மருந்தினை 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து பழம் அறுவடை செய்வதற்கு முன்பு தெளிக்க வேண்டும். லவங்கப்பட்டை செடியில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 0.25% காப்பர் ஆக்சி குளோரைடு தெளிக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2026 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப் இந்தியா லிமிடெடில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமாகவோ, வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பூ பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை ஏக்கருக்கு ரூபாய் 703 ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பூ நெற்பயிற்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு ரூபாய் 37,741 ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்ய நாகர்கோவில் வேளாண்மை இணை இயக்குநர் MR வாணி அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகம் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். அமுத சுரபி பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், குடற்புழு நீக்கம் செய்வதன் முக்கியத்துவம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவள்ளி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
3: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.

0: உழவர்தான் நமது உழைப்பாளர். உழவன் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் உண்ணும் உணவான சோற்றில் கை வைக்க முடியும். உழமாற வாழ்த்துவோம் உழவனின் சேவையை.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள்.
0: வணக்கம் மேம்.
3: வணக்கங்க.
0: இன்னைக்கு உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க மேம்.
3: என் பேர் ரக்ஷனா. நான் நடமாடும் மண் பரிசோதனை நிலையம் திருப்பதி சாரத்திலிருந்து வரேன். அங்க நான் வந்து வேளாண்மை அலுவலரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க.
0: நடமாடும் மண் பரிசோதனைன்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதெல்லாம் பண்றோம்?
3: நம்ம வந்து நடமாடும் மண் பரிசோதனை நிலையம் மூலமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நமக்குன்னு ஒரு வேன் இருக்கும். அதுல வந்துட்டு மண்ணை பரிசோதனை பண்ணக்கூடிய எல்லா இயந்திரங்களுமே நமக்கு வந்துட்டு அதுல இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொண்டு போய் சுழற்சி முறையில நம்ம வந்து கேம்ப் போட்டு அங்க விவசாயிகள்ட்ட இருந்து சாயில் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருவோம்.
0: ஒவ்வொரு கிராமங்களுக்கா போய் தான் நீங்க வந்து அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி கொடுக்கறீங்களா, இல்லைன்னா மண் டெஸ்ட் பண்றதுக்கு உங்க இடத்துக்கே வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு கொண்டு வந்துருவாங்களா?
3: ரெண்டு வகையுமே இருக்கு மேடம். விவசாயிகள் வந்து திருப்பதி சாரத்துக்கு கொண்டு வரலாம். திருப்பதி சாரத்துல நமக்கான லேப் இருக்கு, அங்க கொண்டு வந்தாலும் நாங்க அனலைஸ் பண்ணி கொடுப்போம். அது போக வந்துட்டு நாங்க சுழற்சி முறையில கேம்ப்பும் போவோம், அங்க கொண்டு வந்தாலும் நாங்க அனலைஸ் பண்ணி தருவோம். எது வசதியா இருக்கோ அந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா வருஷத்துல நம்ம வந்து ஒரு மாசத்துல ஒரு 6 கேம்ப் 7 கேம்ப் தான் நம்மளால போக முடியும். அப்படின்னு மித்த நாட்கள்ல கேம்ப் நமக்கு வந்து சாயில் வந்து அங்க கொண்டு வந்து தருவாங்க.
0: இப்ப வந்து கேம்ப் வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் 2 நாள் தான் போவீங்க, அது ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நாள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கீங்களா எப்படி மேம்?
3: ஆமா மேடம், நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். வாரத்துல சில வாரங்கள்ல நம்ம 4 நாள் போவோம், சில வாரங்கள்ல 2 நாள் போவோம். எப்படி ஷெடியூல் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு கிராமங்களுக்கு போவோம்.
0: சரி மேம், இப்போ மண் பரிசோதனை நம்ம ஏன் செய்யணும், மண் பரிசோதனை முக்கியத்துவம் என்ன?
3: நம்ம மண் பரிசோதனை ஏன் செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல் விஷயமா வந்துட்டு மண்ணுல என்ன சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தபடியா வந்துட்டு அந்த சத்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டு உரம் போடுறது மூலமா அவங்களுக்கு வந்து உரச்செலவு வந்து கம்மியாகும். நமக்கு வந்து மண்ணில் இப்ப வந்து அங்ககத்தன்மை வந்து குறைஞ்சிடுச்சு. இப்ப அங்ககத்தன்மை வந்து நம்ம குறைஞ்சதுக்கு காரணம் நம்ம நிறைய உரம் போடுறதுனாலதான். சோ மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை தெரிஞ்சிட்டு அதுக்கேத்த மாதிரி உரம் போடும் போது நம்ம வந்துட்டு இந்த அங்ககத்தன்மை குறைஞ்ச பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்மளால வந்து சரி செய்ய முடியும். மண் மலட்டுத்தன்மையாறத வந்து நம்மளால வந்து குறைக்க முடியும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
0: விவசாயிகள் வந்து ஆர்வமா வந்து மண் பரிசோதனை செய்ய முன் வர்றாங்களா எப்படி மேம்?
3: கண்டிப்பா வராங்க மேடம். விவசாயிகளுக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நிறைய உரம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து உரங்கள் தட்டுப்பாடு, அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தெரிய வரும்போது விவசாயிகள் வந்து கொண்டு வந்து தான் மண்ணில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க இங்க நிறைய பேர்.
0: இப்போ மண் பரிசோதனை நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அதை பற்றி?
3: நமக்கு நன்மைகள் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு உரம் போடணும் நம்மளே சொல்லிடுவோம். இப்ப என்ன கிராப் வச்சிருக்காங்களோ, இப்ப நெல்லு, இப்ப மண்ணு கொண்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து நெல்லுக்கு என்ன பண்ணணும், இல்ல வாழைக்கு என்ன பண்ணணும், தென்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பயிருக்கு ஏத்த மாதிரி என்ன உரம் போடணும், மண்ணில் எவ்வளவு சத்து இருக்கு, அப்ப நீங்க என்ன உரம் போடணும், யூரியா எவ்வளவு போடணும், டிஏபி எவ்வளவு போடணும், இல்ல நுண்ணூட்ட சத்துக்கள் இவ்வளவு போடணும், குறைவு இருக்கா அதிகம் இருக்கா எல்லாமே நம்ம வந்து சொல்லிடுவோம். சிலர்லாம் வந்து தென்னை கொண்டு வருவாங்க, நிறைய வந்துட்டு காய் உதிர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து போரான் சத்து கம்மியா இருக்கும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா போரான் சத்து தான் மெயினா இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, யூரியா டிஏபின்னு போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா போராக்ஸ் போடும்போது நமக்கு அது சரியாயிடும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்துட்டு மண் பரிசோதனை சொல்லும் போது அவங்களுக்கு இந்த பயன் எல்லாம் வந்து கிடைக்கும்.
0: இப்போ மண் பரிசோதனை வந்து இந்த விவசாயிகள் வந்து அதை கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து அவங்க மத்தியில வந்து நீங்க எப்படி ஏற்படுத்துறீங்க?
3: நம்ம வந்துட்டு ரெண்டு வகையா ஏற்படுத்துவோம் மேடம். ஒண்ணு வந்துட்டு நம்ம இந்த கேம்ப் மூலியமாவும் சொல்லுவோம், ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் மூலியமா விவசாயிகளுக்கு சொல்லுவோம். அடுத்து பிளாக் லெவல்ல நமக்குன்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அது போக வந்துட்டு உதவி வேளாண்மை அலுவலர்கள் அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களும் வந்து கேம்ப் போட்டு விவசாயிகளுக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இதுக்கான விழிப்புணர்வு இருக்கும். அது போக வந்துட்டு விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து இதுக்கு முன்னாடி மண்வள அட்டை கொடுக்கும் போது எல்லா லேண்டுக்கும் போயிட்டுமே மண் எடுத்திருக்காங்க. அதனால எல்லா விவசாயிகளுக்குமே இது பத்தின விழிப்புணர்வு இருக்கு.
0: ஒருவேளை சில இடங்களுக்கு நீங்க போகும்போது அவங்க வந்து மண் பரிசோதனை அங்க செய்யல, வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள ஆர்வப்படுத்துற மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க?
3: நம்ம ஆர்வப்படுத்துற மாதிரி சொல்றது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய உர செலவு பத்தி தான் நாங்க கேட்போம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க இவ்வளவு மூட்டை யூரியா போடுறோம், இவ்வளவு மூட்டை டிஏபி போடுறோம், ஆனா எங்களுக்கு இவ்வளவுதான் மேனி கிடைக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நாங்க அந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்போம். செலவினை குறைச்சு லாபம் வரது பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வம் வரும், அது மூலியமா வந்து ஒத்துப்பாங்க. இல்ல நமக்கு வந்து இந்த மரம் வச்சிருக்கவங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து சத்து பத்தாக்குறை இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அப்ப சரி என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இதுக்கான செலவு விவசாயி மத்திய செய்ய வேண்டிய செலவுங்கிறது ரொம்ப கம்மி தான், ஒரு சாம்பிளுக்கு 30 ரூபாய் தான். அதனால வந்துட்டு மீதி எல்லாமே கவர்மெண்டே ஏத்துக்கிறாங்க. அதனால விவசாயிகள் நம்ம சொல்லுவோம்.

0: போது ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆவாங்க.
1: மண் பரிசோதனை ஏன் எடுக்கணும், எதுக்காக வேண்டி எடுக்கணும், அதை பற்றி சொல்லுங்க.
0: எடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடியே சொன்னபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன சத்து இருக்குன்னு பேசிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தாங்க. என்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்ல என்ன பயிர் போடலாம், இந்த பயிர் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கான பதிலா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க.
1: இப்போ மண் மாதிரி வந்து நம்ம எப்படி எப்படி எடுக்கணும், அதுக்கான விஷயங்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
0: நமக்கு மண் மாதிரி எடுக்கும் போது, இப்ப நம்ம ஒரு ஏக்கர் நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி கணக்குகள் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஏக்கர்ல நம்ம வந்துட்டு இந்த சல்லி வேர்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த வேர் வந்துட்டு மேலாலேயே இருக்கும், நெல்லு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மேலாலேயே இருக்கும். சில வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஊடுருவி போகும். இந்த ரெண்டு வகையா இருக்கு. இந்த சல்லி வேர்களுக்கு வந்துட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் மாதிரி வந்துட்டு ஒரு வி வடிவத்துல ஒரு குழி ஃபர்ஸ்ட் நம்ம தோண்டணும். இல்ல நமக்கு வந்து கொஞ்சம் நீளமா உள்ள வரைக்கும் போறது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் ஒரு அடி அளவுக்கு நம்ம வந்துட்டு தோண்டணும். வி ஷேப்ல தோண்டிட்டு அந்த வி ஷேப்ல இருந்து ரெண்டு பக்கத்துல இருந்து சரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஏக்கர்னா ஒரு 10 இடத்துல நம்ம மண்ண குழியை தோண்டி எடுத்து அதை எல்லாத்தையும் கலக்கி ஒண்ணு சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து கலக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய வேர்கள் மண்ணு கல்லு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியெடுத்துட்டு அந்த மண்ணை மட்டும் நம்ம வந்துட்டு குவாட்டரிங் மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மண்ணை நம்ம ஒரு இடத்துல தட்டிட்டு நாலா அதை பிரிக்கணும். நாலா பிரிச்சுட்டு ரெண்டு பாகத்தை விளக்கிட்டு எதிரெதிர் இருக்க ரெண்டு பாகத்தை விளக்கி ரெண்டு பாகத்தை மட்டும் சேர்க்கணும். இந்த மாதிரி அந்த மண் அளவு வந்து அரையில இருந்து 1 கிலோ அரை வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த குவாட்டரிங் மெத்தட் பண்ணி அந்த சாம்பிள தான் கொண்டு வந்து அனலைஸ்க்கு தரணும். அப்பதான் அவங்களுடைய லேண்டுக்கான எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும் அது நமக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எங்கெங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம எடுக்க கூடாது. நீர் போற இடத்துல எடுக்க கூடாது. அடுத்தபடியா நம்ம வந்துட்டு இந்த வரப்புகள்ல எடுக்க கூடாது. உரம் போட்ட உடனே எடுக்க கூடாது. இல்ல அப்படின்னா நமக்கு நிழல் விழுற இடத்துல எடுக்க கூடாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எடுக்காம மித்த இடங்கள்ல எடுக்கலாம். 4 தென்னை மரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடத்துல எடுத்தா நமக்கு வந்து தென்னைக்கு வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்.
1: சில மண் வந்து உங்களுக்கு பார்த்தாலே மாதிரி எடுத்த உடனே உங்களுக்கு தெரியும் இந்த மண் வந்து இந்த செடி வைக்கிறதுக்கு உகந்தது இல்லைன்னு. அதே நீங்க விவசாயிகள் மத்தியில சொல்லி கொடுக்கறீங்களா எப்படி?
0: ஆமா மேடம், நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து இப்போ வந்து மண்ணோட காரத்தமிழம் அமிலத்தன்மத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சில கிராப்ஸ்க்கு வந்து வரும் வராது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சை வந்துட்டு சில மண்ல வராது. அதெல்லாம் நாங்க வந்து காரத்தன்மையை வச்சு சொல்லிடுவோம், இந்த மண்ல வரும் வராது அப்படின்னு விவசாயிகள் கேட்பாங்க. இது வருமா வராதான்னு கேக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை இந்த மண்ல வரும் வராதுன்னு சொல்லுவோம். இல்ல ரொம்பவே வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு இயலாம இருக்கக்கூடிய இதுல வந்துட்டு என்ன மாதிரி போட்டா அதை வந்து சரி செஞ்சு அப்ப என்ன மாதிரி கிராப்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நாங்க வந்து விவசாயிகளுக்கு எடுத்து கூறுறது உண்டு.
1: விவசாயிகளுக்கு வந்து இந்த மண் பரிசோதனை வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அவங்க எடுக்கணும், அதாவது ஒரு இயர்லி ஒன்ஸா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, எப்ப எல்லாம் எடுக்கணும் அவங்க?
0: நமக்கு வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தா போதும் மண் மாதிரி. இல்ல அவங்களுக்கு வந்து இப்போ மண் மாதிரி எடுக்கும் போது இன்னொரு விஷயம் கவனிக்கிறது என்னன்னா, ஒரே மாதிரியான லேண்ட் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி போதும். இல்ல சில மண்ணே நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருக்கும், ஆனா வேற வேற கலர்ல இருக்கும் மண்ணு. ஒரு பக்கம் நல்லா சகப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா வெளிர் நிறமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல 2 சாம்பிளா நம்ம எடுக்கணும். அப்பதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இல்ல இப்ப நமக்கு வந்து ரொம்ப நாள் பயன்படுத்தாத ஒரு லேண்டா இருக்கு அப்படின்னா மண் மாதிரினால மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இதே அவங்க வந்துட்டு பெரிய ஆர்ச்சர்ட் மாதிரி போட போறாங்க, அந்த மாதிரி பெரிய லெவல்ல செலவீனம் பண்ண போறாங்க அப்படிம்பாங்க, மண் ப்ரொஃபைலிங் பண்றது அப்படிம்பாங்க. அதாவது 3 அடி வரைக்கும் வெட்டி கீழே வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்த்து, ஏன்னா வேர் ரொம்ப நீளமா போறதுனால எல்லாமே பார்த்து அங்க எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து அவங்க ஆர்ச்சர்ட் மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது.
1: 3 வருடத்துக்கு ஒரு தடவை எடுத்தா போதும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப மண் மாதிரி அவங்க எடுத்துட்டு உங்களுக்கு கிட்ட கொண்டு தரும்போது அவங்ககிட்ட நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்க? அது சில சமயங்கள்ல நீங்க வந்து அதே இடத்துல இருந்து நீரும் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி மேம்? அதை பத்தி சொல்லுங்க.
0: நமக்கு இப்ப மண் வந்துட்டு பரிசோதனை பண்றதுக்கு 30 ரூபாய் ஒரு மண் சாம்பிளுக்குன்னு பார்த்தா 30 ரூபாய். நீரும் அதே மாதிரிதான், நம்ம 30 ரூபாய். நீருன்னு பாக்கும்போது நம்ம வந்துட்டு பாசனம் ஆற இடத்துல இப்ப போரு அப்படின்னா திறந்து விட்டதுமே கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர தண்ணியில பிடிக்கணும். 1.5 லிட்டரோ 1 லிட்டரோ பாட்டில நிரம்ப நிரம்ப பிடிச்சு கொண்டு வரணும். கேப் இருக்க கூடாது, காத்து இல்லாம பிடிச்சு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம நீர்லயும் வந்துட்டு கார அமிலம் உப்பு தன்மை எவ்வளவு இருக்கு, குளோரின் சோடியம் அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு செக் பண்ணி சொல்லுவோம்.
1: சரி, இப்போ இந்த மண்வள அட்டை வந்து நீங்க குடுக்கறீங்களா? 3 வருஷத்துக்கு ஒருக்க கம்பல்சரியா அவங்க வந்து பரிசோதனை பண்ணணும். வருடங்கள் தாண்டும் போது அதுல வந்து மண்ணினுடைய அமைப்போ அந்த வளங்களோ மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துறீங்களா எப்படி மேம்?
0: ஒவ்வொரு டைமே சாம்பிள் கொண்டு வர எல்லா விவசாயிகளுக்குமே நம்ம இந்த விஷயங்களை வந்து சொல்லுவோம். 3 வருஷத்துக்கு தான் இது வேலிடிட்டி, நம்ம கார்டிலுமே அடிச்சு தந்துருவோம். இது 3 வருஷத்துக்கான வேலிடிட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு தந்துருவோம் நம்ம.
1: இவங்க பரிசோதனையை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வந்து ஏதாவது அவங்களுக்கு சில ஆலோசனைகள் தேவை, இந்தந்த உரங்கள் ஏற்கனவே நீங்க பரிந்துரை பண்ணிருவீங்க, இதை எது குடுங்கன்னு, அதை கொடுத்துட்டு ஒருவேளை கிராப்போ நல்லா வளர்ந்துருக்கு இல்லைன்னா வளரல அப்படி ஏதாவது விஷயங்கள் வந்து உங்ககிட்ட போன் மூலமா காண்டாக்ட் பண்ணி விவசாயிகள் பேசின அனுபவங்கள் இருக்கா?
0: இருக்கு மேடம். இப்போ விவசாயிகள் வந்துட்டு கேட்பாங்க, நம்ம வந்துட்டு போட்டோம் வளர்ந்து வரல அப்படின்லாம் கேட்பாங்க. எல்லா தடமுமே வந்துட்டு இதுவே ரீசனா இருக்காது, யூரியா பொட்டாசியம் அந்த மாதிரி மட்டுமே ரீசனா இருக்காது, வேற ஏதாவது நோய்கள் இருக்கா அந்த மாதிரி விஷயங்களை கேட்போம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்களை வச்சு நோய்கள் பாதிப்பு இருந்தா நாங்க போட்டோ வாங்கி அதை பார்த்து சொல்லிடுவோம். அப்படி சில டைம் விவசாயிகள் வந்துட்டு நுண்ணூட்ட சத்து போடாம விட்டுருவாங்க, அப்போ அதை மட்டும் பெருசா கவனிக்காம மாட்டாங்க. அப்ப நம்ம நுண்ணூட்ட சத்துல அலட்சியப்படுத்த

0: நமக்கு அங்க வந்துட்டு நிறைய சிம்டம்ஸ் வரும். இந்த போரான் சத்து குறையும், காப்பர் சத்து குறையும், அயனு, ஜிங்க் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனிக்க மாட்டாங்க. அப்ப அது போட்டாங்களான்னு கேட்போம். மோஸ்ட்லி அது போடாம தான் இருப்பாங்க. அது போட்டாலே சொல்யூஷன் கிடைச்சிடும். அதையும் மீறி நோய் பாதிப்புகள் இருந்தா அருகில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆபிசர் கிட்ட நாங்க சொல்ல சொல்லுவோம். அப்படியும் தீர்வு கிடைக்காத பட்சத்துல அவங்க பிளாக் லெவல்ல இருந்து கேவிகே சயின்டிஸ்ட் மூலமா வந்துட்டு அதை தீர்த்து வைப்பாங்க.
1: இப்ப நடமாடும் மண் பரிசோதனை நிலையத்துல வந்து நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து நேரடியா போய் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்கறீங்க?
0: நம்ம நேரடியா போய் வந்துட்டு எப்படி மண் எடுக்கணும்னு சொல்லி தருவோம். அடுத்து வந்துட்டு மண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா அங்க வச்சே டெஸ்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நமக்கு. நுண்ணூட்ட சத்து தவிர்த்து மீதி எல்லாமே அங்க வச்சே டெஸ்ட் பண்ணிடலாம். நுண்ணூட்ட சத்து மட்டும் நம்ம லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருவோம். அதுலன்னா உடனுக்குடனே நாங்க ரிசல்ட் கொடுப்போம். இன்னைக்கு தராங்க அப்படின்னா கரண்ட் கிடைக்கிற பட்சத்துல, எங்களுக்கு இந்த லோக்கல்ல கரண்ட் கிடைக்கிற பட்சத்துல அன்னைக்கு சாயங்காலமே நம்மளால வந்து ரிசல்ட் கொடுத்துட முடியும். அதுல என்ன லாபம் விவசாயிகள், பக்கத்துல இருந்து நாங்க சொல்லி தருவோம், இந்த மண் இவ்வளவு கம்மியா இருக்கு, இந்த சத்து இவ்வளவு கம்மியா இருக்கு, நீங்க இந்த உரம் இப்படி போடணும், இந்த சமயத்துல போடணும் அப்படிங்கிற விஷயத்துல பக்கத்துல இருந்து நாங்க சொல்லி தருவோங்க.
1: மத்தபடி அவங்களுக்கு வந்து பயிற்சி முகாம்கள் அல்லனா விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி சில கூட்டங்கள் அந்த மாதிரி எல்லாம் போடுறீங்களா? எப்படி பண்றீங்க மேம் நேரடியா போய் பண்ணும்போது?
0: நம்ம அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நடத்துவோம் மேடம், பயிற்சி முகாம்கள் நடத்துவோம், அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நடத்துவோம். அடுத்தபடியா வந்துட்டு கவர்மெண்ட்லயே வந்துட்டு மண் எடுக்கிறதுக்கான ஸ்கீம் உண்டு. நமக்கு வந்துட்டு ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் உண்டு. அதுல வந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், அதுல வந்துட்டு மாதிரிகள் எடுப்பாங்க. இலவசமாவே அவங்க விவசாயிகள் காசு தரணும்னு கிடையாது, அந்த சாம்பிளுக்கு இலவசமா வந்துட்டு கவர்மெண்ட் காசு தந்துருவாங்க. அவங்க சாம்பிளை கொடுத்தாங்கன்னா அதை வந்துட்டு நாங்க வந்து அனலைஸ் பண்ணி தருவோம். அதுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து கேம்பெயின்லாம் போட்டு விவசாயிகளை கொண்டு வந்து தர சொல்லுவாங்க. இது வந்து பிளாக்ல பண்ணுவாங்க. சாம்பிள் வந்து எங்க சைடு வந்து அனலைஸ் பண்ணுவோம்.
1: மண் பரிசோதனை ஏன் செய்யணும் அதை பத்தி சொல்லுங்க மேம்.
0: ஏன் செய்யணும் அப்படிங்கும் போது நமக்கு வந்துட்டு நிறைய விவசாயிகளுக்கு வந்து மண் பரிசோதனால ஏற்படக்கூடிய பயன்கள் இன்னுமே தெரியல. அண்ட் இப்படி நம்ம எப்படி நம்ம உடம்புல வந்துட்டு சக்கரை எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்துட்டு இன்சுலின் டேப்லெட் டாக்டர் தராங்க நமக்கு, இந்த மில்லிகிராம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எத்தனை கிலோகிராம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மெயினா செய்யணும். மரம் அப்படின்னா நாங்க வந்துட்டு இந்த மரத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும். இப்ப தென்னை மரம் அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு ஒரு ஹெக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒரு மரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு. விவசாயிகளுக்கு எந்த வகையில தேவையோ, அவங்களுக்கு எவ்வளவு எளிமையா புரியுமோ அந்த வகையில எல்லாம் எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த மண்வள அட்டை இருக்கு. சோ அதனால வந்துட்டு கட்டாயமா அவங்க தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது. அண்ட் அவங்களுடைய உரச்செலவு ரொம்பவே குறைச்சு தரும் நமக்கு. அண்ட் எக்ஸஸா ஆகக்கூடிய டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்க, இப்ப யூரியா அதிகமா போட்டா மண் என்ன ஆகும்னா பொறி பொறியா போயிடும். இப்ப நமக்கு தெரியாது, கொஞ்சம் ஆகாக வந்து மண் வந்து பொறி பொறியா போயிடும். அப்ப நமக்கு வந்து மண் ரொம்ப லூசன் ஆயிடும், அப்ப மரம் வந்து நிக்காது, உடனே விழுந்துருங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து டாக்ஸிசிட்டியை வந்து தவிர்க்கலாம் நம்ம. அது வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நமக்கு போர் நடந்துட்டு இருக்கு, அதனால உர தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது வகையா வந்துட்டு நமக்கு வந்து மலட்டுத்தன்மை ஆயிட்டு இருக்கு, அதனால வந்துட்டு கொஞ்சமாச்சு அங்கங்கள் தேவை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கருத்துல பார்க்கும் போது இப்ப மண் வளம் அட்டை வந்துட்டு வாங்கிக்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு.
1: இயற்கை விவசாய முறைகள்ல பண்ணனா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மண்ணும் நம்மளுக்கு வளப்படும், அந்த மலட்டு தன்மைங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் மாறி வரும். இயற்கை விவசாயத்தை பத்தியும் சொல்லி கொடுக்கறீங்களா? இயற்கை உரங்களை போடுங்க, மண்ணை வளப்படுத்துங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க மண் பரிசோதனை செய்ய வரும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறீங்களா? அதிக அளவுல இதுல நம்மளுக்கு வேதி உரங்கள் கலந்திருக்கு, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறோமா மேம்?
0: விவசாயிகள் தேவைக்கு ஏற்ப மேடம், இப்ப விவசாயிகள் கேக்குறாங்க எங்களுக்கு இந்த தேவை இருக்கு, எங்களுக்கு வந்து அங்கங்க தான் வேணும், எனக்கு வந்து கெமிக்கல் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு சொல்லுவோம். நம்ம வந்து செக் பண்ணும்போது வந்துட்டு அங்கங்க கரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லிட்டு, அதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதை டெஸ்ட் பண்ணும்போது வந்து மண் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பொறுத்து விவசாயிகள் வந்துட்டு ஆர்கானிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம அதை வந்துட்டு அதுக்கான பரிந்துரைகள் கொடுப்போம்.
1: என்ன மாதிரி அவங்க விரும்புறாங்களோ
0: அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் நம்ம.
1: சிலவங்க இல்ல எங்களுக்கு செயற்கை உரங்கள் தான் எங்களுக்கு நல்ல மகசூல் தருது அப்படின்னு அவங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப அவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பரிந்துரைகள் கொடுக்கறீங்க.
0: டிஃபால்ட்டா அந்த கார்டுல வர்றது வந்து கெமிக்கல் உரமா தான் இருக்கும். கெமிக்கல்ல வந்துட்டு மேஜர் கொடுத்துருவோம், அதுக்கடுத்து நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வளவு வேணும் கொடுத்துருவோம். அது போக விவசாயி கேக்குறாங்க அப்படின்னா நம்ம அங்கங்க வழியா பண்றதுக்கு தலைச்சு அதையும் தனியா கொடுப்போம்.
1: மண்ணை வந்து இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட வளப்படுத்தணும்னா இயற்கை விவசாய முறையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு மேம்?
0: இயற்கை விவசாய முறையில நம்ம இப்ப பெருசா முன்னாடி எல்லாம் நிறைய சாணி உரம் போடுவாங்க. நமக்கு வந்து இப்போ ஒரு ஹெக்டர் அப்படிங்கும் போது 12.5 டன் சாணி உரம் போடணும். ஆனா நம்ம வந்துட்டு இப்ப அவ்வளவு சாணி உரம் போடுறது இல்ல, ஏன்னா நமக்கு அவ்வளவு சாணி உரம் கிடைக்கிறது இல்ல. சோ நம்ம சாணி உரம் அதிகம் போடலாம். இன்னொன்னு ரெண்டாவது பாக்கும்போது நம்ம மாவட்டத்துல அப்படின்னு குறிப்பிட்டு பாக்கும்போது நமக்கு ரெண்டு போக நெல் போடுற இடத்துல எல்லாம் இந்த மூணாவது போக உளுந்தும் போட மாட்டேன்றாங்க, சனப்பும் போட மாட்டேன்றாங்க. அது போட்டாங்க அப்படின்னா மண் வளம் கொஞ்சம் கூடி வரும்,
1: உரச்செலவும் குறையும்.
0: உரச்செலவு குறையும். அதுக்கடுத்து வந்து சனப்பு போட்டு மடக்கி விழும்போதோ இல்ல உளுந்து போட்டு மடக்கி விழும்போதோ மண் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீர் பிடிப்பு தன்மை அதெல்லாம் அதிகமாகும். இந்த அங்கக கரிமம் ஆர்கானிக் கார்பனும் நமக்கு வந்து அதிகமாகும். ஆர்கானிக் கார்பன் அதிகமா இருக்கும் போதுதான் நமக்கு வந்துட்டு இந்த நுண்ணுயிர் வந்து பெருக்கம் அடையும். சோ அதுக்காக வந்துட்டு இந்த அந்த கேப் இருக்கும்போது நம்ம உளுந்தோ சனப்போ போடுறது நல்லது. அதே மாதிரி ஊடு பயிராவும் அதெல்லாம் போட்டு

0: அடக்கி விழுதாங்க, தென்னைக்கு நடுவில் எல்லாம் போட்டு விடுதாங்கன்னா அது ரொம்ப நல்லதா இருக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க மண் மாதிரி எடுத்து கொண்டு வரும்போது அதே இடத்துல உள்ள நீரையும் கொண்டு வாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீரையும் எடுத்து கொண்டு வர நாங்க வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லுவோம், அதுவும் நீங்க கேப் இல்லாம ஃபுல்லா ஃபில் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்றீங்க. இப்போ அப்படி சொல்லும் போது அவங்க வந்து அதை கொண்டு வர்றாங்களா எல்லா விவசாயிகளும், அல்லது அப்படி கொண்டு வரும்போது அதுல அந்த நீர்ல என்னென்ன குறைபாடு இருக்கு, சத்து இருக்கு, இந்த நீர் இதுக்கு உகந்ததுதான் இல்லைன்னா இன்னும் இதுல கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை ஆட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா?
0: மண்ணு மாதிரியே நமக்கு நீரும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடுபொருள் தான். நீர்ல வந்து பார்க்கும்போது சில நீர்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த உப்புத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். உப்புத்தன்மை அதிகமா இருக்கும் போது அந்த நீரை குடுக்கும் போது நமக்கு பயிர் வந்து கருகி போயிடும். சோ அந்த நீர் தாங்கி வளரக்கூடிய பயிர்கள்னு சிலது இருக்கும். இப்போ வந்துட்டு சிலது வந்து குளோரின் அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கும், சோடியம் அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த குளோரின் சோடியம்லாம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தென்னை வந்து வளரும், ஆனா வாழை போட்டீங்கன்னா பட்டு போயிடும். சோ இதை தெரிஞ்சிட்டு நம்ம பயிரிடும் போது நமக்கு வந்துட்டு மகசூல் குறைப்புல இருந்து நம்ம வந்துட்டு இழப்புல இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். சோ நீரும் வந்துட்டு மண்ணு மாதிரியே முக்கியத்துவமான ஒரு விஷயம் தான்.
1: நீர்ல சில விஷயங்கள், அதாவது சில சத்துக்கள் வந்து குறையா இருக்கு, சில அமிலக்கார தன்மை வந்து அதுல கூடுதல் இருக்குன்னா அதை வந்து எப்படி அவங்க நிவர்த்தி செய்யலாம்?
0: அதற்கேத்த மாதிரி உரங்கள் இருக்கு மேடம். இப்ப வந்துட்டு அமிலத்தன்மை உள்ள நீரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம காரத்தன்மை உள்ள உரமா போடணும். இப்ப நம்ம நைட்ரஜன் தலைச்சத்து கொடுக்கறோம்னாலே காரத்தன்மை கொடுக்கக்கூடிய தலைச்சத்து இருக்கும். சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மை கொடுக்கும் கொடுப்போம்.
1: தென்னை போறாங்க
0: வந்து குறைய ஆரம்பிச்சு.
1: அதாவது எந்த மண்ணில எது போடணும் அப்படிங்கறத தெரிஞ்சு போட்டாதான் நம்மளுக்கும் விவசாயிகளுக்கும் அந்த பொருளாதார இழப்பீடு வராது, அதுக்கேத்த மாதிரியான ஒரு வருமான வாய்ப்புகளும் வரும்.
0: இன்னைக்குள்ள
1: காலகட்டத்துல நீங்க சொன்னது மாதிரி அந்த ஒரு கிராப் முடிஞ்சு அடுத்த கிராப் வரும்போது குறைந்தது ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கையாவது அவங்க கண்டிப்பா வந்து மண் பரிசோதனை பண்ணணும். மண் மட்டும் இல்ல அதே இடத்துல இருக்கக்கூடிய நீரையும் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இதன் மூலமா வந்து என்னென்ன பயிர் போடலாம், எப்படி எப்படி உரங்கள் நம்ம குறைச்சி போடலாம், என்ன உரங்கள் மட்டும் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம வந்து மண் பரிசோதனை மூலமாவும் அந்த நீர் பரிசோதனை மூலமாவும் பண்ணலாம் அப்படின்னு திருப்பதி சார் மண் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது விவசாயிகள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.
2: இதுவரை மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: அமுத சுரபி.
2: இனி பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல் கேட்கலாம்.
4: ஏக்கா, இன்னைக்கு நம்ம தெருவில் இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி போயிருந்தக்கா, யாருக்கு என்னாச்சக்கா?
1: ஏ தம்பி, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ராமசாமி அண்ணன் இருக்காருலப்பா, அவரோட மக அந்த பொன்னி, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை, குழந்தை உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லி அவ வந்து வீட்டுல வந்து இருந்தா. அவளுக்கு சில உடல் சுகவீனம் இருந்த காரணத்தினால உடனடியே அவங்க அரசு மருத்துவமனைக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க நேரடியா ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்கப்பா. பாத்தியா, இன்னைக்கு நம்முடைய அரசு மருத்துவமனையில கூட எவ்வளவு சலுகைகள் குடுக்கறாங்கன்னு.
4: ஆமாக்கா, நீங்க சொன்னதும் சரிதான். இன்னைக்கு அப்படி இல்லக்கா, நம்ம வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து நம்ம அந்த தகவலை தெரிவிச்ச பிறகு வந்து ஆம்புலன்ஸ் மூலம் வந்து நம்ம அந்த மருத்துவமனைக்கு வந்து உடனடியாக கொண்டு போய் சேர்க்கறாங்க. பாத்தீங்களாக்கா எவ்வளவு சேஃப்டியா வச்சிருக்காங்க.
1: ஆமா தம்பி, அதுக்குதான் நம்முடைய பிரதான மந்திரியினுடைய ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய JSY அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வறுமை

0: கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது இந்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தாய்மை பாதுகாப்பு திட்டம் பாயுது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிராமப்புறங்கள் எல்லாம் பெண்கள் வந்து பிரசவம் வந்து நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வீட்டிலேயே வச்சு பாக்குறாங்க. அப்படியே நம்ம வீட்டுல வச்சு நம்ம வந்து பிரசவம் பார்க்கும்போது அதுல ஒண்ணுல தாயோ இல்லைன்னா சேயோ இறக்குறதுக்கு நேரிடும். அப்படி இறக்க கூடாது அப்படின்னு சொல்லி தாயும் சேயும் அந்த இறக்காம இருக்கக்கூடிய அந்த இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்முடைய அரசு மருத்துவமனையில பிரசவிக்கக்கூடிய தாயும் சேயும் நலமா இருக்கும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட திட்டம் தான்ப்பா இந்த அருமையான பிரதான மந்திரியினுடைய ஜனனா சுரக்ஷா யோஜனா திட்டம்.
1: ஆமாக்க, இப்ப நீங்க சொல்றதும் சரிதான். ஏன் தெரியுமா, முன்னாடின்னு பார்க்கும்போது இந்த பிரசவம் பாக்குறதுன்னு பார்க்கும்போது வீட்லயே வச்சு பிரசவம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பிரசவம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஆகட்டும் அந்த தாய்க்குன்னு பார்க்கும்போது சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. அதை தடுக்கிறது தான் வந்து இந்த மத்திய அரசு வந்து இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து அந்த தாயும் சேயும் வந்து நலமா இருக்கிறதுக்கு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம்.
0: இது மட்டும் இல்ல தம்பி, இந்த ஏழை கர்ப்பிணி பெண்கள் அரசு மருத்துவமனையிலேயோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள சேர்ந்து அவங்க மருத்துவ வசதிகள் பெற்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிரசவிக்கும் போது நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய சில சலுகைகள், ஊக்கத்தொகை, ரொக்க பரிசு இந்த மாதிரி எல்லாம் இருக்கலப்பா, அந்த மாதிரியான சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு மாதிரியான நிறைய விஷயங்களை நம்முடைய அரசு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கப்பா.
1: கண்டிப்பாக யந்திரி மக்கா, இப்ப வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நம்ம போகும் பக்கம் வந்து அதிக செலவாகும். அந்த மாதிரி ரூபாய்கள் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வந்து அரசு மருத்துவமனையில வந்து அந்த பிரசவம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசு வந்து இணைந்து நிறைய பல சலுகைகள் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகையும் கூட வந்து கொடுக்கறாங்க அக்கா.
0: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற சமூக சுகாதார ஆர்வலர்கள், அதுக்கு பேர் வந்து ஆஷா அப்படின்னு வச்சிருக்காங்க, ASHA. இந்த கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கும் அவங்களுக்கு பிரசவத்திற்கு பின்னர் வந்து அவங்களை பராமரிக்கிறதுக்கும் பாலமாட்டு அவங்க நேரடியாவே அந்த பிரசவித்த அந்த பெண்களை வந்து சந்திச்சு அவங்களுக்கான அந்த விஷயங்களை பண்ணி கொடுத்திருக்காங்க.
1: இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கா?
0: இதுக்கு வயது வரம்புன்னு நம்ம பார்த்தோம்னா 19 வயசுல இருந்து அதற்கு மேற்பட்ட வயசுல உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த திட்டத்துல முழுமையா பயனடையலாம். இன்னொன்னு வந்து அவங்க குழந்தை எத்தனை குழந்தை பிறதா இருந்தாலும் இந்த திட்டத்துல அவங்க முழுமையான பலனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது தவிர அவங்களுக்கு ஆஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசினுடைய வழிகாட்டுதலின் பேரில் ASHA ஆஷான்னு அடையாள அட்டை கொடுக்கறாங்க, கர்ப்பப்பதிவு அட்டை கொடுக்கறாங்க, தாய்சே நல அட்டை கொடுக்கறாங்க, இன்னொன்னு வந்து வங்கி கணக்கு விவரம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாம சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சாதான் இந்த மாதிரி நம்ம அரசினுடைய சலுகைகளை நம்ம பெறுவதற்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால பிரதான மந்திரியினுடைய ஜனனி சுரக்ஷா யோஜனா ஒரு நல்ல அருமையான திட்டமா இல்லையாப்பா?
1: நல்ல ஒரு அருமையான திட்டாக்கா.
2: இதுவரை பாரத பிரதமரின் ஜனனி சுரக்ஷா யோஜனா உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் குடற்புழு நீக்கம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள்.
4: அதே மாதிரி எப்பவுமே வந்து நம்ம சென்னை ஊசி போட்டாலும் சரி இல்ல வேக்சின் தடுப்பூசி நம்ம போட்டாலும் சரி அந்த அனிமல்ஸ்க்கு வந்து குடற்புழு நீக்கம், அதாவது குடற்புழு நீக்கம்ங்கிறது மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணணும். ஒரு வயசு வரைக்கும், ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸோ 3 மந்த்ஸ் ஒன்ஸோ பண்ணினா போதும். நீங்க வீட்லயே வச்சு வளர்க்குற ஆடா இருந்தாலும் சரி கோழியா இருந்தாலும் சரி இல்ல நாய்களா இருந்தாலும் சரி 1 இயருக்கு அப்புறம் 3 மந்த்ஸ் ஓகே, ஆனா வெளியெல்லாம் அது போகும் அப்படின்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கம்பல்சரி குடற்புழு நீக்கம் பண்ணாவே ஒரு 70% ஆஃப் தி அந்த நோய்கள் வந்து அதுல வராம வந்து தடுக்கும். இந்த குடற்புழு நீக்கம் நம்ம பண்ணணும்னா, அதாவது அதுக்கு உடம்புல வந்து அந்த கிருமிகள் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல ஒரு வேக்சின் நம்ம போட்டுக்கிட்டாலும் சரி அந்த கரெக்டான இது வந்து அதுல போய் சேராது. அதே மாதிரி ஃபீடிங்லயும் அப்படித்தான். இப்ப நீங்க கிருமிக்கு மருந்தே கொடுக்காம நீங்க உணவுப் பொருள் கொடுத்தாலுமே அந்த கரெக்டான சத்து வந்து அதுக்கு போய் ரீச் ஆகாது. காரணம் அந்த சத்து அவ்வளவுமே அந்த கிருமிகள் வந்து எடுத்துக்கும். அப்ப வந்து நம்ம அந்த மாதிரி ரெகுலரா கிருமிக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு நம்ம எல்லாமே பண்ணோம்னா அதனுடைய ஒரு ட்ரீட்மெண்டோட எஃபிகசினாலும் சரி வேக்சினோட இதனாலும் சரி பெரிய அளவுல வந்து பாதிக்கப்படாது.
3: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
6: எல்லாம் பொன்பொழிக்க

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உள்ளையும் வேலை தேடுவோம், நீத்தம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் போருள்ள

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் கிசான்வாணி. இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரும் செல்வ விளைப்பி நாராயணதாஸ் அவர்கள். அமுதசுரபி, காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், ரால் வளர்ப்பு நுணுக்கங்கள். தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளங்குன்றா நீரோயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓர் தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்க குழந்தைகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 மற்றும் 2907722. முன் இணைப்பெண் 0462 மற்றும் ஒரு அலைபேசி 8903257309. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.

மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம், முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய

0: அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுதொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இதுதொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இதுதொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவிக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசர்கனோவை வென்றார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 10 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 8:05. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச குழந்தைகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2907722. இதற்கான முன் இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257309. நிகழ்ச்சியில் முதலாக வரும் குழந்தை யாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யாரு பேசுறீங்க?

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: மேற்கு சூறாவளத்துல இருந்து தனுஸ்ரீ.
0: தனுஸ்ரீ, இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் ஆள வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: பாமராஜர் பத்தி பாட போறேன்.
0: ஓகேம்மா, பாடுங்க, கேக்கலாம்.
1: மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா மக்களும் மத்திய காமராஜா. மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா மக்களும் மத்திய காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு என் நாட்டில், எவ்வளவு

0: ரகுபதி ராகவ ராஜாரா சீதாரா, கண்ணும் கருத்துடனை காக்கும் மனத்துடனை, கண்ணும் கருத்துடனை காக்கும் மனத்துடன் என்னும் சொல்கிறங்கள் காமராஜ, எங்கள் காமராஜ மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா.
1: ரொம்ப அழகா பாடுனீங்க தனுஸ்ரீ. சொல்லுங்கம்மா, ரொம்ப அழகா பண்ணீங்க, கேக்குதா? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? அப்படியா, ஸ்கூல்ல பாடுனீங்களா? இவ்வளவு அழகா பண்ணீங்களா. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. இங்கேயும் அழகா பண்ணீங்க, ஸ்கூல்லயும் அழகா படிக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வர நாட்கள் இதே மாதிரி அழகா பாடணும், சரிங்களா? ஓகேமா, வெரி குட், சூப்பரா பண்ணீங்க. நிகழ்ச்சியில பங்கேறதற்கு நன்றி.
0: நன்றி.
1: அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வர குழந்தை யார் அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கமா, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க? யாருமா? இஷான். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க பேசுறது தெளிவா கேக்கலமா? இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நீங்க நிகழ்ச்சியில? நிகழ்ச்சியில் அழகா பங்கேற்றீங்கம்மா, நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: பிரியா ஜோனா.
1: பிரியா ஜோனா, எங்க இருந்து பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
2: நாகர்கோயில்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க ஜோனாமா? சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க?
2: பாட்டு.
1: பாடுங்க.

0: சூப்பரா பாடினீங்க ஜோனா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ரொம்ப அழகா பாடினீங்க நிகழ்ச்சியில வந்து. நன்றி
1: நன்றி.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாகர்கோவில்
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
2: 4233066.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனே ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: நேரம் 8:13. குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நிரலை. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில பேச போற குழந்தை யார் அப்படின்னு கேக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறீங்க? பாடுறதுக்கு
6: okay,

0: ரொம்ப அழகா பாடினீங்கம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று எங்களுக்காக இவ்வளோ க்யூட்டா பாடுறதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: அடுத்ததா எந்த குழந்தை நம்ம கிட்ட பேச போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீகோபிகா. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: காமராஜர் பத்தி.
0: சொல்லுங்கம்மா.
2: அனைவருக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்ரீகோபிகா. நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன். நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசுவேன். தாய்நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த தியாக தீபம், காமராஜர் மக்கள் தொண்டை, அவரது மூச்சு, காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை திங்கள் பட்டம், காமராஜர் பாடத்திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வி ஏற்பட்டின. இதனால்

0: பாகுபலி பக்கமர் காக்க தமிழகத்தின் பொற்காலத்தை அழைப்பதில் எல்லாருடைய வாழ்க்கை வரலாறாக வரலாறு நடக்காக வந்தது என்று பொருட்டி பொருந்தி வந்தவர் காமராஜர். மறைத்தாலும் அவர் புகழை
1: ரொம்ப அழகா ஸ்பீச் சொன்னீங்க ஸ்ரீ கோபிகா. ஸ்கூல்ல சொன்னீங்களா இத?
0: ஆமா,
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சூப்பரா பேசினதுக்காக பாராட்டுகள். ஆ, பேசுங்க.

0: அழகா பாடின தங்கச்சியுடைய பேர் என்னது? சூப்பரா பாடினீங்கம்மா. அக்காவும் தங்கச்சியும் நல்ல ப்ரோக்ராம்ல அழகா பாடினீங்க, ஸ்பீச் பேசினீங்க, நன்றி. இணைப்புல அடுத்ததா வரும் குழந்தை யாரு, இங்க இருந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்கம்மா. ரொம்ப அழகா பாடினீங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று எங்களுக்காக இவ்வளவு சூப்பரா பாடினதுக்காக ரொம்ப நன்றி, பாராட்டுகள்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: இணைப்பில் வரும் அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
3: மெர்சிகா.
0: மெர்சிகா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: லட்சுமிபுரத்துல இருந்து.
0: ஓகேம்மா, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறீங்க?
3: திருப்புரா சொல்ல போறேன்.
0: ஓகேம்மா, சொல்லுங்க.
3: அன்புடைமை, அன்பிற்கும் உள்ளம் அடைக்கும் தாளர்ப்பும் கண்ணீர் பூச தரும் அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையா என்பும் உரிய பிறருக்கு அன்பு அன்போடு என்ன வழக்கம் வையகத்து என்போற்றால் ஏதும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து என்புற்றால் ஏதும் சிறப்பு அன்பினும் பாவம் உடைமை அதினும் நட்பென் நாடா சிறப்பு.
0: அழகா திருக்குறள் சொன்னீங்கம்மா.
3: அன்பு சார் அறியா மரத்திற்கும் அத்தே துணை. என்பில் அதன் வெயில் போல பாயும் புனிமை அன்பில் அதனை அதான்

0: ஓகேம்மா, அழகா திருக்குறள் சொல்லியிருக்கீங்க, பாராட்டுக்கள், நன்றி.
1: நன்றி.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: அடுத்ததா நிகழ்ச்சியில வரப்போற குழந்தை யார், எங்க இருந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க. அழகா பாடுனீங்கம்மா, பாராட்டுக்கள், நன்றி.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அடுத்ததாக நேரலையில் இணையும் அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம்,

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்ற குழந்தைகளுக்கும் பங்கேற்க முயற்சித்த குழந்தைகளுக்கும் கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
1: நேரம் 8:30.

ஆரம்பமாவது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் திட்டுவிளை ஷாபி என்ற நேயர் மனசு என்ற தலைப்பில் தொகுத்து அனுப்பிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

வார்த்தைகள் பேசாததை மனம் அமைதியில் பேசுகிறது. கண்கள் மறைத்த கவலையை மனம் மறைவாக தீர்த்துகிறது. கேட்கவிருக்கும் பாடல் சிப்பிக்குள் முத்து. திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எல்லையில்லா வானத்தை பறந்து தேடும் ஒரு பறவை மனம், கூண்டில் அடைத்தாலும் கனவில் பறக்க தவறாது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்காக பரத்வாஜ் இசையில் ஹரீஷ் ராகவேந்திரா ரேஷ்மி பாடியது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:44. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இதில் மனசு என்ற தலைப்பில் திட்டுவிளை ஷாபி என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சத்தம் நிறைந்த உலகில் மனம் தேடும் அமைதி, தனிமையில் கிடைத்த நிம்மதி, ரசித்தது என் மனம். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் உத்தமராசா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மனம் சோர்ந்த நேரத்தில் நம்பிக்கை மனதை தேற்றியது. இருள் நீண்டாலும் விடியல் வரும் என்று. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கிராமத்து மின்னல் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா பாடியது.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

முடியாத பாதைகளில் தினமும் ஓயாமல் பயணிக்கும் மனம் ஓய்வில்லாமல். கேட்கவிருக்கும் பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியது.

நிறைவு பெற்றது திரைக்களஞ்சியம். இதில் மனசு என்ற தலைப்பில் திட்டுவிளை ஷாபி என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைசை பாடல்களை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: days, Iranian officials said U.S. strikes hit an army barracks, killing at least 7 troops. Iranian state media reported that U.S. strikes also hit the southern port city of Bushehr, home to the country's civilian nuclear power facilities. Meanwhile, Iran's Islamic Revolutionary Guards Corps claimed it carried out retaliatory strikes against U.S. military facilities in Bahrain and Jordan, targeting command centers, aircraft shelters, and other strategic locations. It also threatened to halt all energy exports from West Asia over the blockade. Benchmark domestic equity indices ended in the positive zone today. We have a report.
1: The Sensex rose 130 points, almost 0.2%, to close at 77,185. The Nifty added 26 points, or 0.1%, to settle at 24,079. In the broader market on the National Stock Exchange, mid-cap 100 gained nearly 0.3%, and small-cap 100 index jumped almost 0.7%. In the Forex market today, the rupee depreciated by 6 paise to close at 96 rupees and 26 paise against the US dollar, with IUC report, Gaurav Dhawan Lal for Akashvani News.
0: Three Indian women boxers won gold medals while 10 others claimed silver medals at the Asian Under 19 and Under 23 championships in Jakarta today. In the Under 19 category, Chandrika Pujari won the gold medal in 51 kilogram weight class, while Prachi claimed gold in the 57 kilogram category. In the Under 23 division, Nisha won the gold medal in the 54 kilogram weight class. Neeti Chand, Kajal, Muskan and Priyanka won silver medals. In FIFA World Cup, defending champions Argentina will take on England in the second semi-final match at Atlanta in the US tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian time. Earlier, Spain stormed into the final of the tournament. And now before we end the bulletin, the headlines once again. Government approves Semicon 2.0 with outlay of over 1,27,000 crore rupees to strengthen semiconductor ecosystem in the country. Also gives nod to mobile phone manufacturing scheme to scale up domestic production. Centre clears 2 elevated corridor projects at Varanasi in Uttar Pradesh to improve road connectivity. India-UK Comprehensive Economic and Trade Agreement and Associated Social Security Pact become fully operational. Indian goods worth $140 million exported to UK on first day. Three Indian women boxers win gold while 10 others claim silver at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. And in FIFA World Cup, defending champions Argentina to face England tonight for a place in the final. That is all in the news at 9 tonight.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களின் நேர்காணலின் இரண்டாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
5: பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்யறாங்க, பாய்லர்ல ஒர்க் பண்றாங்க, சில நேரத்தில் கையை தவறாம நம்ம சுடுதண்ணியோ இதோ பட்டு இல்லை கொதிக்கக்கூடிய ஒரு பொருள் பட்டு வெந்து போயிடுது அப்படின்னா அதை சரிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்கு?
6: அது நல்லா இருக்குது. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 40% 50% பேர்ன்ஸ் வந்தாலே வந்து அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையிலே 60-70% 80% வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா மருத்துவ உலகம் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வருது, நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் கிடைச்சிட்டு வருது. நம்ம அந்த செப்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செப்டிகாருன்னு சொல்லி இந்த செப்சிஸ் அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கக்கூடிய முறையை கொண்டுட்டு வந்துருந்தோம். பேஷண்ட்டை முதலே ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தோம், மற்ற இன்ஃபெக்ஷன் எதுவும் போகாதபடி. அதுவுமே வந்தாங்க அப்படின்னா நாங்கள் முதல்ல பாடி அசஸ்மெண்ட் பண்ணுவோம். டோட்டல் பேர்ன் சர்ஃபேஸ் ஏரியா டிபிஎஸ்ஏ ஒவ்வொரு பேஷண்ட்க்கு எவ்வளவு, இது 5%, இது 8%, இது 10%, இது 20% அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் மூலம் எத்தனை பர்சன்டேஜ் பேர்ன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் முக்கியமான இடத்துல சில சமயம் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும், ஆனால் அது மூக்குலையும் வாயிலையும் வந்துடும். அப்ப என்ன என்ன சொல்லுங்க பாக்கலாம், காத்தே உள்ள போக முடியாது. கொஞ்சம் பேர்ன்ஸ் இருந்தாலும் கூட அது ரொம்ப ஆபத்தானது. சில பேருக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல உள்ள கிரிட்டிக்கல் பேர்ன்ஸ், குழந்தைகளுக்கு 10% வந்தாலே கிரிட்டிக்கல், அடல்க்கு 20% வந்தாலே கிரிட்டிக்கல் பேர்ன்ஸ். ஸோ இவங்களை ஐசியூல வச்சு அதே முறையில் முதல்ல ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு தேவையான ஊன்

மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கூடிய அந்த ஊனில் உள்ள அசடுகள் எல்லாத்தையும் டெபரின்மெண்ட்னு சொல்லக்கூடிய பண்ணி இப்பெல்லாம் நிறைய செயற்கை தோள்களே வந்திருக்கு. செயற்கை தோல் நம்ம டெம்பரரியா போட்டு வச்சுட்டோம்னா ஊன் ஹீல் ஆகிறப்ப வந்து இது கீழே விழுந்துடும், நம்ம இயற்கையான இது வந்து ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்கின் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் பேங்க் அப்படின்னா இறந்தவங்க வந்து நீங்கள் கிட்னி கொடுக்கறத கேள்விப்பட்டிருக்கீங்க, இறந்தவங்க வந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்க வந்து ஹார்ட் கொடுப்பாங்க, லிவர்

0: சாவு அடைஞ்சவங்க வந்து ஹார்ட் கொடுப்பாங்க, லிவர் கொடுப்பாங்க, இப்போ வந்து ஸ்கின்னும் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பொதுமக்களுக்கு இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கு நான் சொல்லிக்கிறேன். தோல் தானம், தோல் தானம் உயிர் தானம். தோல் தானம் தீக்காயம் உள்ளவங்களுக்கு நீங்க கொடுக்கிற தோலை தானமாக பெற்றிருந்து நாங்க அதை டீப் ஃப்ரீசர்ல வச்சிருந்து 5 வருடங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்க, கண்ணு எப்படியோ அந்த மாதிரி தான். மற்ற உறுப்பெல்லாம் நான் சொல்லக்கூடிய கிட்னி, ஹார்ட், லிவர் போன்ற உறுப்பெல்லாம் வந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக மூளைச்சாவை அடைந்து அதை வந்து எடுக்கணும். ஆனா தோல் அப்படி கிடையாது, இறந்தவங்ககிட்ட கூட நான் வந்து தோல் எடுக்கலாம். வீட்டுல தோல் நான் தானம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டுல யாராவது இறப்பு அடைந்தாலும் கூட நீங்க அரசு மருத்துவமனைக்கு, குறிப்பா சென்னையில கீழ்பாக்கம் மருத்துவமனைக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்க டீம் அங்க போய் வீட்லயே போய் அந்த ஸ்கின் எடுத்துட்டு வந்து பாதுகாப்பு வச்சுக்கிறோம். ஸ்கின் எடுத்து எப்படியும் நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட போறீங்க மேல, அதனால ஒன்னும் வித்தியாசம் தெரியவே தெரியாது. பெரிய ஆபரேஷன் தியேட்டர்ல அங்கதான் போய் பண்ணணும் இல்ல, வீட்லயே வச்சு நாங்க எடுத்துட்டு வருவோம், பாதுகாப்பு வச்சிருவோம். இந்த மாதிரி தீக்காயம் பட்டு வரக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தோல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்கின் பேங்கிங் நம்ம வந்து கொண்டுட்டு வரோம்.
1: இப்ப ஒரு தீக்காயம் அடைந்தவர், இப்ப நீங்க சொன்னீங்க 20% அடல்ட் இருந்தாலே கிரிட்டிக்கல், 10% இருந்தாலே குழந்தைகளுக்கு கிரிட்டிக்கலா இருக்கும். இப்போ சிவகாசி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு 60% 70% வரவங்களை கூட இன்னைக்கு காப்பாத்துறதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்துருச்சு, மருத்துவ உலகு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி அந்த அளவுக்கு தீக்காயங்களோட வரக்கூடியவர்களுக்கு இல்ல ஏதோ ஒரு சூசைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 60-70% அவங்களுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்குது சார். நம்ம முதல்ல அவங்களோட உயிரை வந்து முதல்ல காப்பாற்றணும். ஒரு 10 days வந்து அவங்களுக்கு அந்த செப்சிஸ் அதெல்லாம் இல்லாமல் அவங்களாவே சுயமாவே சாப்பிட வச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகும்னா அந்த தோல்கள் எல்லாம் கண்ட்ராக்சர் அப்படி சொல்லக்கூடிய சுருக்கம் வந்துடும். இப்போ கழுத்துல தீப்பட்டுச்சுன்னா கழுத்து இப்படி சுருக்கி கூடும், கழுத்து நிமிந்து பார்க்க முடியாது. விரல்கள்ல கையில வந்துச்சுன்னா விரல்களை பயன்படுத்த முடியாது, அப்படி சுருக்கம் இருந்துக்கணும். அந்த எல்போ ஷோல்டர் எந்தெந்த ஜாயிண்ட்ல பட்டாலும் அங்கெல்லாம் வந்து சுருக்கம் வந்துடும். அப்படி வரும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம பிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணுவோம். தீக்காயம் பட்ட நாள்ல இருந்தே பிசியோதெரபி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங், சில எக்ஸசைசஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்கள ஓரளவுக்கு நல்ல முறையில நார்மலா கொண்டுட்டு வர முடியும்.
1: இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: இருக்கு.
1: இது எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல மருத்துவமனைகள்ல இது போன்ற வாய்ப்புகள் உருவாகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
0: இப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரோம். நான் வந்து 2021 கீழ்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில பேராசிரியராக இருக்கும் பொழுது வந்து இது மாதிரி எல்லாரும் கேட்கும்போது இங்க KMC ல இந்த அளவுக்கு பண்றீங்க பட் எங்களுடைய பகுதியில எல்லாம் இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம NHM நேஷனல் ஹெல்த் மிஷனோட டிஸ்கஸ் பண்ணி எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு ட்ரைனிங் ஆரம்பிச்சு மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லா தாலுகா மாவட்ட மருத்துவமனை 97 மருத்துவமனைகளிலிருந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு MNA என்று சொல்லக்கூடிய தியேட்டர் அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் நாங்கள் 5 நாள் வச்சு ஹாஸ்பிட்டல்ல எங்க கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் கொடுத்து இந்த அவேர்னஸை பரப்பி அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாம் மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது, திருநெல்வேலியில இருக்குது, எல்லா ஊர்லயுமே இருக்குது, எல்லா இடத்துலயுமே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
1: இப்போ ஒரு சர்ஜரி பண்றாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க, ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க ஒவ்வொருத்தர் விகிதத்தை சொன்னீங்க, தீக்காயமடைஞ்சவங்களுக்கு, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, மற்ற சில காரணங்கள் அடைஞ்சவங்களுக்கு, இது ரெக்கவரி எவ்வளவு நாள் ஆகும் சார்?
0: ரெக்கவரியும் நம்ம என்ன மாதிரி மேஜர் சர்ஜரி பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்குது. பொதுவா எந்த ஒரு சர்ஜரியிலுமே வந்து ஒரு 1 week கடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், செப்சிஸ் அதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். ஒரு 7 days அவங்க ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டாங்களே செயல்படுத்துறதுக்குரியது நான் சொன்ன இல்லையா, பிசியோதெரபி, பிராஸ்தட்டிஸ், ஆர்த்தாட்டிஸ், மற்ற விஷயம்லாம் கொண்டுட்டு வந்துடலாம்.
1: இப்போ நீங்க கீழ்பாக்கம் மருத்துவமனை பத்தி சொன்னீங்க, ஸ்டான்லி மருத்துவமனை அதே மாதிரி ஹேண்ட் சர்ஜரிக்கு ஒரு பயனீரா இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இது அரசு மருத்துவமனைகள்ல ரொம்ப பரவலாக இது போன்ற மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் இந்த சிகிச்சை முறையை பெற்றுக் கொள்ளலாமா?
0: அரசு மருத்துவமனையில் அனைவருக்கும் உண்டு.
1: இப்போ இதற்கான சிகிச்சைக்கான செலவு, அதாவது கட்டணம் எவ்வளவு ஆகுது? இப்போ அதுல 2 விதமா நம்ம கூட எடுத்துக்கலாம். முதல்ல இது போன்ற தேவை இருக்கக்கூடியவர்கள், அந்த அழகு கலை கூட பின்னாடி வச்சுக்கலாம், தேவை இருக்கக்கூடியவர்களுக்கான சிகிச்சை முறைகள், அதற்கான கட்டணம் ஏதாவது இருக்கா?
0: அரசு மருத்துவமனையில் எந்த கட்டணமும் இல்லை, முழுக்க முழுக்க இலவசம். இப்பொழுது நமக்கு காப்பீடு

0: திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து காப்பீட்டு கார்டு இருக்குது. ஸோ நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி காப்பீடு கார்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய செலவானாலும் கூட நம்ம காப்பீட்டு மூலமா முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணிட்டார்.
1: பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் காப்பீடு வந்து இப்போ வருது. அழகுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க, அதற்கும் வந்து அரசு மருத்துவமனைகள்ல சிகிச்சை முறைகள் இருக்கு.
0: வந்து மீட்டிங்ல எப்படி சொல்றது எனக்கு தெரியல, அதான் நீங்களே கேட்டீங்க ஒவ்வொரு சிகிச்சைக்கும் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இந்த அழகு கலைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆபரேஷன் ஹேர், இப்போ முடி ஒருத்தருக்கு முடியல தலையில சொட்டை விழுந்துருச்சுன்னு வர்றாரு பால்டுன்னு சொல்லி வர்றாரு, இவருக்கு நம்ம முடி எடுத்து நட்டி அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நாங்கள் கொண்டுட்டு வர முடியும். பட் இந்த ஆபரேஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 hours ஆகும். ஸோ நம்முடைய வேலை நேரத்தில் ஒருத்தருக்கு முடியில்லாத ஒருத்தரை வர வச்சு அவருக்கு 8 மணி நேரம் இந்த முடியை நம்ம நட்டி வைக்கிறதா, அல்லது உயிருக்கு ஆபத்தில் கையில் வந்து இதாக வந்து வேலை செய்ய முடியாம சாப்பிட முடியாம குடும்பங்களை வந்து பாதுகாக்க முடியாம பிள்ளைகளை எடுத்துட்டு போக முடியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணணும்.
1: முதல்ல அவரை தான் பார்க்கணும், சாப்பிட
0: அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அழகு கலைகள் பிளாஸ்டிக் சர்ஜரியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் நமக்கு நேரம் காலம் இன்மை காரணமாக இது நிறைய நம்ம பண்றதில்ல. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த மீட்கும் இதை வந்து 95% பண்றோம். அழகு கலைகள் மாணவர்கள் கத்துக்கிடணும், அவங்க படிக்கணும், அவங்களுக்கும் அதை தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டைம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்து உண்டு. நிறைய நம்ம அழகு கலைக்குரியது அரசாங்க மருத்துவமனையில பண்றதில்ல,
1: வெளி மருத்துவமனைகள்
0: எல்லாம் பிரின்சிபல் சேம் தானே, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பிரின்சிபல்ஸ் தானே. வெளியில வந்து அந்த மாதிரி அவங்க நிறைய பண்றாங்க.
1: நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருக்கும் போது பேசும்போது சொன்னீங்க இந்த ஸ்கின் வந்து ஒட்ட வச்சு அந்த கான்ட்ராக்ஷன்ல இருந்து அவங்களுக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய அளவு லைபோசெக்ஷன்ல பண்ண முடியும். இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா டாக்டர், பொதுவா ஒரு ஸ்கின்ங்கிறது வந்து ஒரு தேய்மானம் உள்ள ஒரு பொருளாகத்தான் நம்ம பாக்கிறோம், ஏன்னா வயதாக சுருங்குது அப்படிங்கறத பாக்கிறோம். ஆனா அதை வந்து சரிப்படுத்தி வைக்க முடியுங்கிற அளவுக்கான மருத்துவ வளர்ச்சி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கு. அது எப்படி பண்றாங்க?
0: அப்படின்னு சொன்னா பெத்தோபிசியாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்கின்ல வந்து 2 layers உண்டு. கீழே உள்ள லேயர் வந்து டெர்மிஸ், மேல உள்ள லேயர் வந்து எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் தான் அப்பப்போ ஷெட் ஆகும். பாம்பெல்லாம் தோல் உரிது இல்லையா, அது மாதிரி நமக்கு ஷெட் ஆகும். நம்ம குளிக்கும் போது மேல துவட்டும் போது அதெல்லாம் சேர்ந்து போயிடும். இந்த டெர்மிஸ்ல லேயர் வந்து யங் ஏஜ்ல வந்து கொஞ்சம் ஸ்டிப்பா நல்லா இருக்கும். ஏஜ் ஆக ஆக அதுல கொஞ்சம் சுருக்கம் வரும்போது, ரிங்கிள்ஸ் அந்த லாக்ஸிட்டி வரும்போது அது நமக்கு வந்து சுருக்கமா தெரியுது. அது குறிப்பா முகத்துல அங்க தெரியறப்ப வந்து ஒரு ஏஜான லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதுக்குத்தான் இப்ப நிறைய ஃபில்லர்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க, டைட்டனிங் இதெல்லாம் நிறைய த்ரெட்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க. அந்த பெத்தோபிசியாலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த சுருக்கம் போய் அந்த பளபளப்பு உண்டாக்குறது. எப்பவுமே இல்லாட்டாலும் கூட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு இதுக்கு போறோம், அந்த மாதிரி சமயத்துல நிறைய பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. த்ரெட்ஸ் டாகிங் ஆப்ஸ் இது வந்துடும், இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும், இங்க தொங்க இருக்கும். இதுக்கு த்ரெட்ஸ் போட்டு அப்படி இழுத்து ஃபேஸ் லிப்ட் இதெல்லாம் பண்ணி வச்சோன்னா அந்த டைட்னஸ் கொடுத்து நமக்கு ஒரு அழகு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்.
1: பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றவங்க ஃபாலோ அப்ல எவ்வளவு நாள் இருக்க தேவைப்படும்?
0: ஃபாலோ அப்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைக்காக நம்ம ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கான்ட்ராக்சஸ் நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உடனே திருப்பி வந்துடும். ஸோ நல்ல தொடர்ந்து நீங்க ஃபாலோ அப்ல இருக்கத்தான் செய்யணும். இப்போ நெக்ல பர்ன்ஸ் வந்து நெக்ல ஒருத்தர் கன்ட்ராக்சர் வந்துருச்சு, நம்ம ஆப்ரேட் பண்ணி தொடையிலிருந்து தோல் எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கோம், இப்போ நல்லா வந்துடும், அவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஏஜ் ஆறப்ப திருப்பி ரீகான்ட்ராக்சர் வரும். ஸோ நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் டாக்டர், கொஞ்ச நாள் கழிச்சும் கூட ஆரம்பத்தில் ஒன்ஸ் இன் அ மந்த். நான் ப்ரோட்டோகால் சொல்றது அப்படிதான், எல்லா பேஷண்ட்ஸ் சர்ஜரி பண்ணீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை டாக்டர் வந்து பாத்துக்கோங்க. கொஞ்சம் நாளானுன்னு 2 months ஒர்க்கா பாருங்க, 3rd year 3 months ஒர்க்கா பாருங்க, அப்புறம் 6 months ஒர்க்கா பாருங்க, அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்துக்கோங்க.
1: இதுல மிக முக்கியமா இருக்கக்கூடியவங்க சர்ஜரி பண்ணலாமா வேணாமாங்கிற சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதுல குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்கள், பிபி அதிகமாக அல்லது குறைவாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்கள். நீங்க கூட முன்னாடி குறிப்பிட்டீங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இயற்கையாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அது இந்த சார்ந்து நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: அதாவதுங்க பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பேஷண்டா எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வரவங்களுக்கு பண்ணும்போது தான் வந்து சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவங்களுடைய செல்ஃப் ரியலைஸ், நான் பண்ணிக்கணும் இதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருதான். இந்த காலத்துல

0: வந்து நிறைய வந்து டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாமே ஃபேஸ்புக் அப்புறம் சாட் ஜிபிடி நெட்டில் எல்லாருமே தெரிஞ்சு நல்லா படித்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம டாக்டருக்கு சொல்கிறத விட அவங்க நிறைய தெரிஞ்சிட்டு வர்றதுனால எங்களுடைய வேலைப்பளுவெல்லாம் அதில் ரொம்ப இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு. அவங்களே எல்லாம் தெரிஞ்சிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுதான், அவங்களுக்கு என்ன தேவை, இதை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆகும், என்னுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, என்னோடய அட்வான்டேஜஸ் என்ன, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, ஒன்றும் அர்ஜென்ட் அகெயின் கோ அண்ட் டிஸ்கஸ் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ பையங்களாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸில் அம்மா அப்பா கூட வீட்டில் எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. மாதிரி தராசில் போட்டு நிறுத்தி பார்க்க வேண்டியதுதான், நன்மை தீமை என்ன வருதுன்னு, எதில் நன்மை அதிகமாக இருக்கோ அந்த இதை அவங்களுக்கு பண்ணிவிட வேண்டியது.
1: அந்த மாதிரி பண்ண முடியும்,
0: தாராளம் பண்ண முடியும், எல்லாமே
1: ஒரு டயபெட்டிக் பேஷண்டா தான் பண்ண முடியும்,
0: தாராளம் பண்ண. சர்க்கரை கால் நோயே டயபெட்டிக் பேஷண்ட் தான வருது, அது எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி தானே. சர்க்கரை கால் வர்றாங்க இல்லையா, எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி தானே, தாராளமா பண்ணலாம். ரொம்ப எவல்யூஷன் ஆயிட்டு வருது. முன்னாடி எல்லாம் சர்க்கரை கால் வரும்போது அந்த ஃப்ரீ ஃபிளாப் அப்படின்னு தொடையில அல்லது உடம்பு வேற பகுதியில இருந்து சதையை எடுத்துட்டு போய் ஒட்ட வைக்கிறது பண்ண மாட்டாங்கன்னா அங்க ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும். இப்ப அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஆர்டியோகிராம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா அங்கேயுமே பண்றோம். ஸோ எதுவுமே வந்து தடை கிடையாது, அனலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம்.
1: இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவர்களை நாடி இந்த மாதிரி வரக்கூடிய விகிதம் எப்படி இருக்கு டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி ஒரு அவேர்னஸ்
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. மக்கள் நிறைய இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் உடம்புல ஒரு பெரிய காயம், முகத்தில் வந்து ஒரு பெரிய தழும்பு இருக்கிறவங்க கூட கண்டுக்கிடாம தான் சுத்திட்டு இருப்பாங்க. நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிற போதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களே இவங்க எப்படி இதை அவேர்னஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கொசு கடிச்சு ஒரு குட்டி தழும்பு வந்தாலும் கூட டாக்டர் எனக்கு இங்கே ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் வர்றாங்க. ஸோ நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூன்றாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை என்று கேட்கலாம்.
2: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேரம் 9:30 நிமிடம், ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. பன்னிசை கேட்பதற்கு முன்
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
5: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
4: போன் 233-066.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பன்னிசை திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை கேட்கலாம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 10:00. ஆரம்பமாவது நிலாமுற்றம் நிரலை. நேயர்கள் விரும்பும் பாடலை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2970722. மூன் இணைப்பு எண் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257039. இணைப்பில் வரும் முதல் நேயர், வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னை நகர், ஜே ஜெயக்குமார்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
3: படம் வந்து நங்கம்பூர் குடும்பம். பாடல் வேண்டும் கவிஞர் கண்ணதாசன், இசை இளையராஜா, பாடியவர்
2: உங்களுக்காக அந்த பாடல் வருது சார். அழைத்ததற்கு நன்றி.
3: ரொம்ப நன்றி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரலையில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நிகழ்ச்சியிலிருந்து உதயகுமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: திரைப்படம் ஆட்டோகிராஃப். பரத்வாஜ் இசையமைத்து பாடிய பாடல் ஞாபகம் வருது.
1: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வருது. அழைத்ததற்கு நன்றி.
2: நன்றி.

0: 1000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லட்சம் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700074.
3: நேரம் 10:13. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் தனது விருப்ப பாடலை விரும்பி கேட்க காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், அபுபகர், மேட்டுக்கடை.
3: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: அன்னைக்கிளி திரைப்படத்திலிருந்து அன்னைக்கிளி ஒன்று தெரிவிக்கிற பாடல்.
3: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வருது. அழைத்ததற்கு நன்றி.
4: நன்றி, வணக்கம் மேடம்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: நாகர்கோவில்.
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: பாராட்டுக்குரிய எங்கள் உற்சாகமான இரவு அறிவிப்பாளருக்கு வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நம்ம ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்க அன்பு நேயர் பட்டத்தலைமையில ஆனந்தாஜ்மா.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், என்ன திரைப்படத்திலிருந்து?
2: ஆமா, இந்த திருவுருள் படத்திலிருந்து அம்மா சுசீலா அம்மா பாடிய
3: மாலை வண்ணமா உலகத்தில் ஆடி
2: அந்த பாட்டு தாங்கம்மா.
1: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வருது, அழைத்ததற்கு நன்றி.
2: வாழ்க்கமா.

உரிமையாளர்கள் 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேரம் 10:24. நிலாமுற்றம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நிலாமுற்றம் நேரலையில் இணையும் அடுத்த நேய வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நான் கருங்கல் பால்ல இருந்து பிரான்ஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல்?
1: பாடல் அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாத்தெடுத்த காரணத்தை கூறு, யாரிடத்தில் உன் மனசு போச்சு, ஒரு நூலை போல உன் உடம்பு ஆக்கி. அந்த இன்னும் என்ன பாட்டு?
0: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வருது, அழைத்ததற்கு நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நேரலையில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு படம் பிரித்து வாழ வேண்டும். ஜானகியும் கொஞ்ச நேரம்
2: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வருது. அடுத்ததற்கு நன்றி.

0: செல்ல குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
0: பாடலும் கதையும்
1: பேச்சும் விளையாட்டும்
0: அறிவும் ஆற்றலும்
1: மதியும் மகிழ்ச்சியும்
0: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
0: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
0: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: நேரம் 10:39. நிலாமுற்றம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணும்?
1: அதாவது இந்த பெருந்தலைவர் படிக்காத மேதை காமராஜர் அவர்களுடைய பிறந்தனர், அதை பெருமைப்படுத்தும் விதமாக படிக்காத மேதை என்கிற படத்திலிருந்து எல்லா ஈஸ்வரி அம்மா பாடின படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு என்கிற பாடல் வேண்டும்.
0: ஓகே சார், உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வருது. அழைத்ததற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஓகேம்மா, உங்களுக்காக அந்த பாடல் வருது, அழைத்ததற்கு நன்றி.
3: நன்றிம்மா.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஆ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

0: நேரம் 10:50. நிலாமுற்றம் நிரலியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கமா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேண்டும்? உங்களுக்காக அந்த பாடல் வருதுமா? அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: நிலாமுற்றம் நிரலையில் இணையும் நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன். செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கொஞ்சம் சில திரைப்படத்துல சிங்காரவேல் பாடிய பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வருது. அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

நிறைவு பெற்றது நிலா முற்றம் நேரலை. நேரலையில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இதுவரை உங்களுடன் ஆன்ஷியா ஆண்டோலன். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மனசு மயங்கும் திரைசை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிஎழில்மணி. நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நிகழ்ச்சி தரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து இயற்றி மலேசியா வாசுதேவன் சுஜாதா பாடியது. எங்கும் எதிலும் உன் நினைவுகதான், எப்போதும் இன்பமயம்தான். இனிமையான நினைவுகள் என்னுள் இருக்க எப்போதும் துன்பங்கள் ஏது, இன்பங்கள் மட்டும்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. எப்படி இருந்தாலும் உன்னை நினைத்தாலே போதும், ஆனந்தம் தானாய் ஊற்றெடுக்கும்.

தொடரும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. எதிரெதிரில் இருந்தாலும் என் நிழலாக நீ எப்போதும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. என் நினைவுகள் யாவும் நீயே, நகரும் நாட்களில் கூட நகராத நினைவலைகள் ஏன் நீ அருகில் இல்லாததால்?

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பிஸ்தா திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா பாடியது. காளிதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். கண்வழி புகுந்து இதயத்தில் வசிக்கின்றாய், எப்போதும் நீ என்னுள்தான் இருக்கின்றாய்.

ஒலித்த பாடல் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நல்லவன் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் தானு, இசை சந்திரபோஸ். இதயங்கள் இணையும் இன்பத் திருநாள் எப்போதும் இன்பம்தான்.

ஒலித்த பாடல் பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து. மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், சொர்ணலதா பாடியது. இசை தேவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து. கோபால் சர்மா, தேவி பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை வித்யாசாகர். இதயத்தால் இணைந்தோம், எப்போதும் இன்பம்தான், எங்கும் இல்லை துன்பம்தான்.

ஒலிக்க வரும் பாடல் புதுப்பாடகன் திரைப்படத்திலிருந்து. தானு இயற்றி இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. தாலாட்டு மனதிற்கு இன்பம் தரும், ஆறுதல் அளிக்கும், எப்போதும் அமைதியை கொடுக்கும்.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், அலிநகரம் எஸ் மகாதேவன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ராஜேஷ் பிரியார் நகர், சாந்தி ரமேஷ், தியாகராய நகர் ரங்கராஜன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், பொன்னேரி கலில் அகமத், சூளை ரீஜா மனோகரன், நாமக்கல் செல்வராஜ், நாகராஜ் ஆறுமுகசாமி, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், வீரராகவன் மாதவரம், ஏழு கிணறு அபுதாகிர், புரசைவாக்கம் சவுந்தரராஜன். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் பொங்கலோ பொங்கல் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஆசைக்கு வெட்கம் இல்லை, அனுபவிக்க யோகமில்லை, கல்லுக்குள் ஈரமில்லை, நெஞ்சுக்கும் இரக்கமில்லை, ஆசைக்கு வெட்கம் இல்லை.

இணையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

பாடி மசக்கத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

மனது வேதனை மிகவும் அலைப்பாயுதே கண்ணா, என் மனம் மிக அலைப்பாயுதே, உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலைப்பாயுதே கண்ணா, என் மனம் மிக அலைப்பா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்தை கூட வழி சொல்ல,
1: கூட வழி சொல்லு,
2: எனக்கு பாட்ட நீ பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அது எங்க ஊரு அந்த பக்கம் வேலை எல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கூட்டி போறேன்.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவேத் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. கா கமலன்பன், வெங்கலகுருச்சி, முதுகுளத்தூர், சூளை, ரீஜா மனோகரன், ஹேமலதா. இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் பாடல் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை KV மகாதேவன்.

0: திரையசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.
1: ஜெய ஜெய பத்மநாப. சரசாங்கி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்ரபாதம். பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே நினக்க